மாதிரி படத்துக்காக ஜிவி பிரகாஷ் இனிய செயல் பாடல் ஒலித்து வருகிறது. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி பாடிய ஒரு இனிமையான பாடல். காலைப்பொழுதின் வாழ்த்துகளோடு விடிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணிக்கு கடந்த 33 நிமிடமாக இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தேல்தோட்டை ஆதி மூலமையா வந்திருந்தாங்க. அதே போல பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க, மயிலும்பாவிடம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை நாவலப்பட்டியிலிருந்து ஸ்ரீநிலா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. துஷ்யந்தி வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திரை இந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வெள்ளவத்தில் தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அர்ப்பணகர் ஃபரீதா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு அவனாசி வைஜெயந்தி மன நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இனி காலை நேர வணக்கம் சகோதரி மகாலட்சுமி துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மட்டக்களப்பு புதுக்குடியில் பிறந்த கடற்கரை வீதி செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் திமுதரை ஆதித்யா, அதை போன்று சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு ஸ்ரீரூபி வந்திருக்கிறாங்க. அதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு செந்திவலி கருணாகரன் வந்திருக்கிறாங்க. ஷர்விகன், சர்மிதன், சஜிந்தா, பிரேமிதா, விதுஷா, மங்கை ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சிவானி, சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக மஸ்கிலியா பிரவுன் சீட்ல இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராம மெரல் சந்திரா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் சகோதரி இனிய காலை நேர வணக்கம். மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு முருகையை சந்திருக்கிறாங்க. தேகல வட்டவழந்து நிகழ்ச்சி கேட்டு சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு புஷ்பராணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். பின்னோயா ரொசல்ல ராஜன் வந்திருக்கிறாங்க. இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். ராஜன் மனைவி புவனா, மகள் சஞ்சனா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பஸ்மா வந்திருக்கிறாங்க, புதுவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம் சிவானி அக்கா, இன்றைய தினம் பண்டாரவலையை சேர்ந்த சபினாஸ் தன்னுடைய 14வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா வினோதன், அம்மா லதா மற்றும் அண்ணா கிஷாந்தன், ரோஷன் ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் வசந்தம் எஃப்எம் சார்பாக சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை சபினாஸ் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல அன்பன காலை நேர வணக்கம் சந்தோஷமான காலை பொழுதில் வசந்தம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ராஜா சென் ஜேம்ஸ் என்ற நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாசத்தமிழ் வணக்கங்களோட பதிலை கெந்தக்கொலையில இருந்து ராசமாணிக்கும் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வெதமொழியில இருந்து கஜன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை 6:50 இதய ரத்னம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. 10:00 ஜெஸ்மின் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வளர்ந்திருக்குமே இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தொண்டை மணல் செல்வ செல்வி சுதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, சுலோக்ஷனா மற்றும் சொந்தங்கள் யாவரையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு புலத்கோப்பட்டியில இருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. இதுவரை சுப்பிரமணிய பிரபா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பண்ணைபுரம் மணிகண்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0712-5001. அதே போல 0712-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த அமைப்புடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. நேரம் அதிகாலை 5 மணிக்கு கடந்த 38 நிமிடமாக இந்த வழி ஆடுகளும் திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷின் இசையில் ஒரு இனிமையான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சி ஒளிந்திருக்கலாம்.

ரகுமானின் இசையில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேசையர் பாடிய ஒரு இனிமையான பாடல் அப்படியே நிகழ்ச்சியில் ஒழித்து வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பாடல் எல்லாமே காலத்தில் அழியாத பாடல்கள் கூட சொல்லலாம். இப்போ வரைக்குமே எல்லோருடைய பிளேலிஸ்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பாடல். 80s பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த பாடல் பிடிக்குமா அப்படின்றது தெரியல. ஆனாலும் கூட இப்ப இருக்க 2K கிட்ஸா இருக்கலாம், அதே போன்ற 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹிட்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பாடல் வந்து இப்பவும் காலத்தாலும் அழியாத ஒரு சிறந்த பாடல். அதற்கு காரணம் நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமானின் இசை மற்றும் நரேசையர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்களுடைய குரல் என்றே சொல்லலாம். வெள்ளவத்தை சந்தோஷ் பூக்கோடு நிகழ்ச்சி சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லிருக்கிறாங்க. பின்னிருந்த ராசையா வந்திருக்கிறாங்க, மனைவி பத்மினி, மகள் வசந்தி, தர்ஷன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு ஸ்கின்ல இருந்து ராசல் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆட்டோ விஸ்வநாதன் ஜட்டியனுடன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம், சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மும்தாஜ் பேகம், அருள்மொழி, மொய்தீன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல உமாச்சந்திரன் வந்திருக்காங்க, இங்கிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கிட்டிருக்காங்களாம். இன்றைய நாள் நல்லபட சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குஞ்சு கிடந்த அசூர்தீன் வந்திருக்காங்க, அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. நூச்சகான் அசூர்தீன், அதே போல ஜாரி, அன்வர், ரிகாஸ், ரியாஸ் மற்றும் ரீனா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட் ஸ்டீபன் வந்திருக்காங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகார ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ரோல் சந்திரா வந்திருக்கிறாங்க, நம்பிக்கை கிராமத்திலிருந்து. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி முருகேஷ் வந்திருக்காங்க, தேகல வட்டவளைந்து நிகழ்ச்சி கேட்டுருக்காங்களாம். மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷா, தருண் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுருக்காங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஹெட்டன்ல இருந்து யோகேஷ் வந்திருக்கிறாங்க. பிரியமான காலை நேர வணக்கமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சிவானி. இந்த வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் இனிதாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இன்பராஜ் வந்திருக்கிறாங்க. இன்பராஜ், அன்பரசன் மற்றும் புவியரசன், மணி, சுதர்ஷினி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு நின்று கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பதிலிருந்து ஞான குரு வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஞான குரு, நீண்ட நாட்களுக்கு பிறகு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதே போல யோகேஸ்வரன், தர்ணிகல ஸ்ரீனி, வாணிவிலா சைவ உணவகத்துல நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேரளாவிலிருந்து ஆகாஷ் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் பின்னோயா, ரொசலந்து ராஜன் வந்திருக்காங்க. இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை கிண்ணியா, மஃபூத் நகர்லிருந்து நசூர் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு பீர்வலி, ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தலாய் கே உதயன் வந்திருக்கிறாரு, அன்பான காலை நேர வணக்கம். மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சத்தார், ஆட்டோ, விஸ்வநாதன் அனைவரும் நிகழ்ச்சியோடு நின்று கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனி காலை நேர வணக்கம் அன்பிற்கினி, அறிவிப்பாளினி, சிவானி சகோதரி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அதே போன்ற சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் ஒரு குடும்பத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, அதே போல சுலோக்ஷனா மற்றும் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு புலத்கோபட்டியில இருந்து இல்லங்கோன் வந்திருக்கிறாங்க. இந்தோட்டம் மீனவிடையில இருந்து வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க, அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சிவா நோர்வடுந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் நேர்ந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0725001 அதே போல 0127 2111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மேகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் இது முத்த திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் வருகிறது.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0312 5003 அதே போல 0312 7715 1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த அமைப்பு முடிய உத்தியோகபூர்வமான மோகுடன் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. போனாங்கிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரி ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு மகள் தேவிஷாலினி தன்னுடைய 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சசிதரன், அம்மா கலைச்செல்வி, அம்மம்மா காளியம்மா, மாமா இந்திரன், மாமி தேவி, சித்தப்பா விஜயகுமார், சித்தி சாந்தி மற்றும் தங்கை கார்த்திகா, தம்பி யனுஷன், மச்சான் ரம்மி, அதே போல அண்ணா வீணு, அக்கா அபி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்த மேஃபம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவேளை கண்டி பெண்விலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரியம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மும்தாஜ் மேகம், அருள் மொழி, அதே போல கணவர் சந்திரகுமார் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெளிமொழியிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பென்குடாவில் இருந்து அழகுசுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வாணி யாட்டியானோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹாய் சிவானிமா, அன்பான காலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? பாடல்கள் எல்லாம் அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ்ஸ மகாராமிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா. ஹாய் சிவானி, அன்பான காலை நேர வணக்கம், புரோகிராம் அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பசறையில இருந்து கஜேந்தர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு புதுச்சேரி கோவிந்தன் பேட்டிலிருந்து வீரமணிபாலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நான் தேஜா. இன்று அம்மம்மாவின் பிறந்த நாள். நானும் அண்ணா மற்றும் அம்மா, மாமா, அதே போல தாத்தா மார்கள், அதே போல உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள் அனைவரும் நலமோடு 100 வயது வரை வாழ வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி தேஜா. உங்களுடைய அம்மாவுக்கு, அம்மம்மாவுக்கு சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை நாங்களும் வசந்த மேஃபம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு செங்கடியிருந்து சக்கில சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பிரவுன் சீக்லிருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தலைவர்களிருந்து சிவா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் மக்க நிகழ்ச்சியுடன் அன்பு மகன் ரோஹித் வரை கணவர் இளையராஜா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல்தாங்கன்னு சொல்லி அப்புத்தலையே தொடலாக்கலையிலிருந்து ரோசி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டே 20 மெயின் ஸ்ட்ரீட் 400 அருணசுதன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, விடியல் நிகழ்ச்சி அருமை, மஸ்கிலியாலிருந்து அஜித் வாழ்த்துக்கள் அக்கா, கடவுள் துணை என்று பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி அஜித். அதே போல தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்குது. இது கனா தெரிவிப்பதுக்காக

0: வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் போட்டி, ரிஷபம் நன்மை, மிதுனம் பாசம், கடகம் களிப்பு, சிம்மம் வெற்றி, கன்னி ஆர்வம், துலாம் பரிவு, விருட்சிகம் தடை, தனுசு அனுகூலம், மகரம் புகழ், கும்பம் உயர்வு, மீனம் ஓய்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் போட்டி, ரிஷபம் நன்மை, மிதுனம் பாசம், கடகம் களிப்பு, சிம்மம் வெற்றி, கன்னி ஆர்வம், துலாம் பரிவு, விருட்சிகம் தடை, தனுசு அனுகூலம், மகரம் புகழ், கும்பம் உயர்வு, மீனம் ஓய்வு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: வசந்தம் FM.

அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வெதமூலையிலிருந்து ஹரிஹரன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லிருக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். பகவந்தராவை கேம்பியன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. மனைவி மோகன ராமேஸ்வரி, அதை போன்று பபிஷாலினி, சஸ்விதன், இளம்வதனி, அம்மா சந்திரமலர், அப்பா செல்லத்துறை ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரியில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பசுரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு இணையத்தன கோல் போன்ல இருந்து குரு வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகாரியில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக முகமாட் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கந்தபாளையிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், நான் வெளிமடையில இருந்து மதி. நிகழ்ச்சியினுடைய பாடல் தேர்வுகள்லாம் அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மதி. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மோகன் வந்திருக்கிறாங்க. நோட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், தர்ணியங்களில இருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மகள் அக்ஷரா, சாஷினி, ஷான், அபி, டுபிதா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கையரசி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கஜன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு நாகராணி, நுவரலியா, லபுக்கணிந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை தமிழ்நாடு தோட்டம் ஊர்கூட வத்த ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு யஷீரன் வந்திருக்கிறாங்க. அதே போல நாவலப்பட்டியில இருந்து மேரி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிணவர் போல் மற்றும் மகள் அனுஷாக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்திலிருந்து ஐயாக்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. புதிய மலர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உதயபுரம் கண்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பட்டாங்கலிருந்து சந்தையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. தேகோ வீட்டில இருந்து கணவர் கருணாகரன், மகள் நிரோஷா, வாணி, மகன் ரிமோக், அதே போல சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட இங்கிருந்து ரவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்கிறாங்க. கல்கேவத்த ஆனந்த் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சின்னைய மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்கிறாங்க. வியோ இருந்து மலர் வந்திருக்கிறாங்க. கிருஷ்ணகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட ரத்தினபுரிலிருந்து விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்கிறாங்க. பன்குடாவிலிருந்து அழகுசுந்தரம் வந்திருக்கிறாங்க. பாதுகை சின்னத்தம்பி, அம்மன்புரம் சுரேஷ், அதே போல செங்காடி ஸ்ரீமுருகன், கிண்ணியடி குமரகுரு, அதே போல தனலட்சுமி, ராஜலட்சுமி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு சுமதி வந்திருக்கிறாங்க. இதேவரை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முக ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பணாமத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவரை சந்தோஷமான காலை நேர அன்பான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு அப்பா பிரமீலா, தம்பி விதுர்ஷன்காக பாட விரும்பி கேட்டு சிந்து ஜென் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம், பாடல்கள் எல்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு ஜெமீலா வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு சாமிமலையில இருந்து முருகேசன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, சொந்தங்கள் அனைவருக்கும் பாடிட்டாங்க. அதே போல அப்புத்தலை சுப்பிரமணியம், அதே போல அப்புத்தலை ஹாஷா, ஹரிஷ் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டு கலா வந்திருக்கிறாங்க.
திக்கம் இழந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக உடம்பில் இருந்து கணபதி நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக குமாரி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையிட்டு கொள்ள முடியும். இன்று ஜூலை மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது, தனியார் மருத்துவமனைகள் ஆய்வகங்களில் ஒரு விசேட முற்றுகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவலை காணக்கூடியதாக இருக்கிறது. இதன்பொழுது இந்த பாவனை குதவாத காலாவதியான மருந்து பொருட்கள் கருவிகள் மேற்கப்பட்டிருப்பதான ஒரு தகவல் இன்றைய தின பத்திரிகைகளில் பிரதானமான செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சர் நளீந்த ஜாயதி ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். தொற்று மற்றும் தொற்றா நோய்களினால் தற்பொழுது ஏற்படுகின்ற விபத்துகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல் விடயங்களினால் சுகாதார சபைக்கு பலத்த சவால்கள் ஏற்பட்டிருப்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் குறித்து பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக இந்த போதைக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்த செய்திகளாக அவை இன்றைய தினம் பத்திரிகைகளில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. போதைக்கு எதிரான தேசிய செயற்திட்டத்தின் மூலமாக கடந்த 8 இரண்டு 30,000 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதான தகவல் இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முறியடிப்பு சம்பவங்களும் இதன் பொழுது மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்களையும் பத்திரிகைகள் சுமந்து வந்திருக்கின்றன. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக உங்களுடன் பேசியிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன. இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் தொடர்பான பல்வேறு தகவல்களாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்து இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க காணக்கூடியதாக இருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்படுதலுக்கான அச்சம் சூழ்ந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை இது குறித்த ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருப்பதாகவே பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் ஒரு கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கருத்தை மையப்படுத்தியதாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கிறது. சிறைச்சாலைகளில் டிஜிட்டல் கண்காணிப்பு மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயம் சுரேன் ராகவனினால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது போலவே இந்த சிறைச்சாலையில் தற்பொழுது இட நெருக்கடி ஏற்பட்டிருப்பதான பல்வேறு தகவல்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுமந்து வந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சிறைச்சாலையில் என்ன நடந்தது, என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதான ஒரு சிறப்பு கட்டுரையினையும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் உங்களுடன் விரிவாக கலந்துரையாடுகிறோம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விடயம் குறித்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி தலைமையில் ஒரு விசேடமான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்த செய்தியாகவே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதன் பொழுது ஒரு மிக முக்கியமான விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, இந்த வெளிநாட்டில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தின் சிக்கல்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவே செய்திகள் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு 2026 ஆண்டிற்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியினுடைய செயற்படுத்தப்படும் திட்டங்களினுடைய முன்னேற்றத்தினை மூலாய்வு செய்யும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த விடயம் பிரதானமான பேசுபொருளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக கலந்துரையாடுகின்றோம். இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. சுரேசலையினுடைய ரிட்மனுவை நிராகரியுங்கள் என்பதாக கர்தினால் மெல்கம் ராஜ் ஆண்டுகையை வேண்டுகோள் விடுத்திருப்பதான ஒரு தகவலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்து வகையான வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இந்த தமிழ் பேசும் கட்சிகளுடைய கூட்டு தொடர்பாகவும் பல்வேறு தரப்பினர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே தேசப்பிரமி ஜாத்திக பிரமுடன் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறது. இந்த கட்சிகளுடைய கூட்டு பௌத்தத்துக்கு பெரும் அச்சுறுத்தல் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். இதே சந்தர்ப்பத்தில் அமைச்சர் லால் காந்தவும் இது குறித்த ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த தமிழ் பேசும் கட்சிகளுடைய கூட்டு வரவேற்கத்தக்கது என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு முக்கியமான செய்திகள் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்றன. அது குறித்து நாங்கள் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். தனியார் மருத்துவமனைகள் ஆய்வகங்களில் முற்றுகை, பாவனை குதவாத காலாவதியான மருந்து பொருட்கள் கருவிகள் மீட்பு என்பதாக புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் ஆய்வகங்கள் சிலவற்றிலிருந்து பாவனை குதவாத மற்றும் காலாவதியான மருந்து பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. நாடுபூராகவும் தனியார் மருத்துவமனைகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட சுற்றிவளைப்புகளில் இவை மீட்கப்பட்டிருந்தன. இந்த நடவடிக்கையில் 52 சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டதுமே குறிப்பிடத்தக்கது. நுகர்வோரின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த சுற்றிவளைப்புகளை மேற்கொண்டிருந்ததாகவே அந்த செய்தி கூறப்படுவதை நாங்கள் காணலாம். சோதனையிடப்பட்ட பல ஆய்வகங்களில் நோயாளிகளுடைய பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்படும் மருந்து பொருட்களில் கடுமையான குறைபாடுகள் இருந்தமையும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைகளின் பொழுது நாட்டின் முன்னணி தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ ஆய்வகங்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. பயன்படுத்தப்படும் மருந்துகளுடன் காலாவதியான மருந்துகள் கலப்படம் செய்யப்பட்டிருந்தமையும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி நிறைய பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் பொழுது சில வைத்தியசாலைகளுடைய களஞ்சிய சாலைகளிலும் சோதனைகள் இடைப்பட்டிருக்கின்றன. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை பரிசோதிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பெட்டிகள், பல்வேறு ஆய்வக ரசாயன பொருட்கள், டெங்கு நோயை கண்டறிய பயன்படும் பரிசோதனை பெட்டிகள், இதய நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஜெல் வகைகள், மருந்து பரிசோதனைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு ஆய்வக பொருட்கள் மற்றும் சாய கரைச்சல்கள் உள்ளிட்ட பல உபகரணங்களும் ஆய்வக பொருட்களும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தமையும் இதன் பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்கள் அனைத்தும் விசாரணை அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முறைகேடாக சேவை வழங்கி இத்தகைய வைத்தியசாலைகள் மற்றும் ஆய்வகங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன என்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விளைவாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தனியார் மருத்துவமனையை பலரும் நம்பி இங்கு செல்கின்றார்கள், பெருமளவான பணம் வசூலிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில்தான் இந்த விடயம் தற்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகள் ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் பொழுது பாவனை குதவாத அதுபோல காலாவதியான மருந்து பொருட்கள், கருவிகள் என்பதும் மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். தொற்று மற்றும் தொற்றா நோய்கள் விபத்துக்களால் சுகாதார சோவைக்கு பலத்த சவால்கள், சுகாதார முகாமை உதவியாளர்கள் நியமனத்தில் அமைச்சர் நலிந்த என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தியினை பிரசுரித்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த நியமனம் குறித்த தகவல்களும் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கிறது. சிங்கள நாளிடுகளிலும் இது குறித்த செய்திகளை காணக்கூடியதாக இருந்தது. மக்களுக்கு திறமையானதும் தரமானதுமான இலவச சுகாதார சேவைகளை உறுதி செய்வதற்காக சுகாதார சேவையினுடைய ஆளணியை வலுப்படுத்தும் தேசிய திட்டத்திற்கிணங்க சுகாதார முகாமைத்துவ உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரின் தலைமையில் இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில், அதாவது நேற்று 228 பேருக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டன. மருத்துவ அமைப்பின் நிர்வாக திறனை அதிகரித்தல், நோயாளர் பராமரிப்பு சேவைகளை தடையின்றி பராமரித்தல், நவீன நிர்வாக அணுகுமுறைகளுக்கேற்ப சுகாதார நிறுவனங்களுடைய செயல்முறைகளை சீரமைத்தல் மற்றும் சுகாதார சேவைகளுடைய தரத்தை மேலும் வலுப்படுத்தல் ஆகிய நோக்கங்களின் அடிப்படையில் சுகாதார ஆளணித்துறை பலமாக்கப்பட இருக்கிறது. நியமனங்கள் வழங்கும் நிகழ்வுக்கு பின்னர் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அந்த விடயம் இன்றைய தினம் பிரதான தலைப்பாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். நியமிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டினுடைய சுகாதார சபைக்கு வரவேற்கப்படுகிறார்கள். தங்களுடைய கடமை என்ன என்று கேட்பவர்களிடம், தாங்கள் இந்த நாட்டினுடைய சுகாதார சபையில் மற்றொருவரினுடைய உயிரை காப்பாற்றி அவர்களின் நீண்டகாலம் வாழ்வதற்கு தேவையான சுகாதார சூழலை உருவாக்க உழைக்கும் ஒரு குழுவினர் என்று கூறலாம். சுகாதார சபையில் உள்ள அனைத்து நிபுணர்களும் அதே அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதால் சுகாதார சேவையானது அவர்களுடைய வாழ்வில் பிரிக்க முடியாத பிணைப்பை கொண்ட இடமாக மாறும். அரசு சேவையினை திறமையானதாக மாற்றுவது என்பதை ஆட்சேர்ப்புகளுடைய எண்ணிக்கையை முறைப்படுத்துவது மட்டுமல்ல என்ற விடயத்தையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். முறையான செயற்பாடுகளிலும் இதன் வெற்றி தங்கியிருக்கிறது. இவ்வாறு செயற்படாத சில நிறுவனங்களை மூடுவதற்கான முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுவிட்டன. அரசு சேவையை திறமையானதாக மாற்றுவதற்காக சில நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு நிறுவனங்களுடைய நிர்வாகமும் மாற்றப்படும். எனவே தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள், விபத்துகள் போன்றவை நாளாந்தம் சுகாதார சபை சந்திக்கின்ற சவால்களாக இருக்கின்றன என்ற விடயத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். அனைத்து சுகாதார நிபுணர்களும் குழுக்களும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் நோயுற்றவர்களுடைய உயிர்களை காப்பாற்றி அவர்களை நலமடைய செய்ய முடியும் என்ற விடயமும் அவரால் இந்த நிகழ்வின் பொழுது குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் இன்றைய தின பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன. இந்த போதைக்கு எதிரான செயற்திட்டம் தொடர்பான தகவல்களாகவே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் பல்வேறு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக இவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், இவ்வகையான சம்பவங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன போன்ற பல்வேறு தகவல்களை மையப்படுத்தியதாக தினகரன் பத்திரிகை முதல் பக்கத்தில் அந்த செய்தியை தந்திருக்கிறது. போதைக்கு எதிரான தேசிய செயற்திட்டம், 8 மாதங்களில் 2,30,000 பேர் கைது, விமானம் தபால்களூடாக கடத்த முயன்ற 13 சம்பவங்கள் முறியடிப்பு என்பதாக அதற்கு உபதளிப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். முப்படையினர், போலீசார் மற்றும் இலங்கை சுங்க திணைக்களத்தினர் இணைந்து 8 மாதங்களாக முன்னெடுத்து வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் 2,30,000 அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைக்கு எதிரான தேசிய செயற்திட்டத்தின் கீழ் இந்த செயற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விளக்கம் அளிக்கும் மாநாடு நேற்று 16ஆம் தொகுதி கொழும்பில் இடம்பெற்றது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினுடைய பிரதி போலீஸ் மா அதிபர் அசோக தர்மசேன மற்றும் இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சேவா ஆகியோர் இதில் கலந்து கொண்டு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவர்களால் இதன் பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதி போலீஸ் மா அதிபர் அசோக தர்மசேன குறிப்பிடுகின்ற பொழுது 8 மாதங்களாக முன்னெடுக்கும் கூட்டு நடவடிக்கைகள் திறம்பட முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த 8 மாத கால பகுதியில் மாத்திரம் போதைப்பொருள் விவகாரங்களுடன் தொடர்புடைய 2,30,248 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். சாதாரண ஒரு தொகை அல்ல. இந்த சோதனைகளில் நிரபராதிகள் கைது செய்யப்படக்கூடாது என்பதில் போலீஸ் திணைக்களம் உறுதியாக இருக்கிறது. இதற்கான தெளிவான அறிவுறுத்தல்கள் உரிய போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவாவும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். விமான நிலையம் மற்றும் தபால் மூலமாக போதைப் பொருட்களை கடத்துவதில் சிலர் கச்சிதமாக செயற்பட்டிருக்கிறார் விடயத்தை அவர் இதன் பொழுது
1: வெளியிட்டிருந்தார். 48 පොලිස් මන්ත්‍රාලය කාර්යාංශය සහ ප්‍රාදේශීය පොලිස් ස්ථාන වලින් අත්අඩංගුවට ගෙන දෙනවා.
0: ඉදේ සන්දර්භத்தில் இவகையாக இந்த போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக முயற்சித்த பல்வேறு சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன. இவ்வாறான 13 முயற்சிகள் கடந்த ஜூன் மாதத்தில் முறியடிக்கப்பட்டது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளர் சந்திர புஞ்சேவனுடைய கருத்தை மையப்படுத்தியதாகவே இந்த செய்தி அமைந்திருக்கிறது. மிகச்சிறிய அளவிலான போதைப் பொருட்கள் தபால் மூலம் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டாலும் அது சமூகத்தில் பாரிய அழிவை ஏற்படுத்தக்கூடும். இதனால் இத்தகைய கடத்தல்களை தடுப்பதற்கான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியிருந்த விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாட்டில் தற்பொழுது பல்வேறு சவால்களை பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவித்திருக்கிற ஒரு மிக முக்கியமான விடயமாக இந்த போதைப் பொருள் இனம் காணப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். இதனை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாக இந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அதனோடு இணைந்த இன்னும் பல செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரிபதியுடைய உட்பக்கத்தில் பின்வருமாறு ஒரு செய்தி பிரசுரமாக இருந்தது. 7ஆம் பக்கத்தில் அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. போலீசாரினுடைய துப்பாக்கியை பறித்து துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கட்டுநாயக்க பகுதியில் நேற்று முன்தினம் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரது துப்பாக்கியை பறித்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் போதைப் பொருளுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு வலைய குற்ற புலனாய்வு பிரிவினரால் திவுலப்பிட்டிய பகுதியில் வைத்து 31 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீஸ் உத்தியோகத்திடமிருந்து பறித்துச் சென்ற துப்பாக்கி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் 15ஆம் தேதி மாலை கட்டுநாயக்க போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவினர் மோட்டார் சைக்கிள் ஒன்றை சோதனையிடம் உட்பட்ட பொழுது சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்தாது தப்பியோட முயற்சித்திருக்கின்றார். இதன்பொழுது இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று தேவமொட்டாவ பகுதியில் வைத்து சந்தேக நபரை மறித்த போலீசார் அவரிடம் விசாரணைகள் நடத்திய பின்னர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைதான சந்தேக நபரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு தயாரான பொழுது போலீஸ் உத்தியோகத்தர்களில் ஒருவர் சந்தேக நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளை எடுத்து வருவதற்காக சென்றிருக்கிறார். இதன் பொழுது மற்றைய போலீஸ் உத்தியோகத்தருடன் இருந்த சந்தேக நபர் திடீரென குறித்த உத்தியோகத்திடமிருந்த துப்பாக்கியை பறித்து அந்த அதிகாரி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து வீதியில் சென்ற பெரிதொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை அச்சுறுத்தி மோட்டார் சைக்கிளை பறித்து தப்பியோடிலுமே ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நீர்கொழும்பு வலைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த சந்தேக நபரை திவுலப்பிட்டிய பகுதியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 31 கிராம் ஐஸ் போதைப் பொருள், போலீஸ் உத்தியோகத்திடமிருந்து பறிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஆகியன மீட்கப்பட்டிருக்கின்றன. கைதான 41 வயதுடைய சந்தேக நபர் 2008 முதல் 2010 பொறுத்தவரையில் சிவில் பாதுகாப்பு படையணியில் கட்டுநாயக்க நகர பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றியவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதுபோல மற்றொரு செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் தம்பதியர் கைது என்பதான செய்தி இன்றைய தினம் வீரகிசனிப்பதனுடைய 7ஆம் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றின் ஆசிரியை மற்றும் அவரது கணவரும் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பெறுமதி மிக்க ஐஸ் போதைப் பொருளுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு வடக்கு பிராந்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையின் பொழுதே மேற்படி தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன்போது சந்தேகநபரிடமிருந்து 1 கிலோ 6 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் பெண்ணிடமிருந்து 149 கிராம் 150 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இவர்கள் நீண்ட காலமாக இந்த கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசார் முன்னெடுத்திருந்த ஆரம்ப கட்ட விசாரணைகளின் பொழுது தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட பெண் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் சட்ட பட்டப்படிப்புக்கான செலவுகளை பூர்த்தி செய்யவே இந்த கடத்தலில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆசிரியை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின்னர் அவரது கணவரை மாளிகா காந்த நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்ற விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த போதை பலரையும் தற்பொழுது ஆட்கொண்டிருக்கிறது. பலரும் இதனால் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் அதுபோல தங்கள் பெற்றோர்கள் மிக அவதானமாக இந்த விடயத்தில் செயற்பட வேண்டும் என்ற விடயத்தினையே நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் அவதானம் செலுத்தலாம். குறிப்பாக இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் வழங்கலாம். குறிப்பாக இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற விடயமும் இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்து விரிவாக நாங்கள் பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

விளம்பரடைவிலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். தமிழன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் சித்திரவதை வலிந்து காணாமலாக்கப்படுவதற்கான அச்சம் சூழ்ந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை அதிருப்தி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த வன்முறைக்கு பிறகு அங்கிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் குறித்த ஒரு தகவலாக இது அமைந்திருக்கிறது. இவர்களுக்கு சித்திரவதைக்கும் பிற கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தமது உறவுகள் எங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்பது குடும்பங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. இது வலிந்து காணாமலாக்கப்படுதல் குறித்த அச்சத்தை எழுப்புகிறது. அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியிருக்கிறது. மனித உரிமைகள் சிறைச்சாலை வாயில்களோடு நின்று விடுவதில்லை. இலங்கை அதிகாரிகள் மாற்றப்பட்ட ஒவ்வொரு கைதியும் சித்திரவதை மற்றும் பழிமாகும் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும். காவலில் நிகழ்ந்ததாக கூறப்படும் மரணங்கள் மற்றும் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அனைத்து தடுப்பு காவல் இடங்களுக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தடையற்ற அணுகலை வழங்க வேண்டும். காவலில் உள்ளவர்களை குடும்பத்தினரும் வழக்கறிஞர்களும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த சபை சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை தொடர்பில் விளக்கமளித்து சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல விடயங்கள் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஜூலை 5 மற்றும் 6 திகதிகளில் நீர்கொழும்பு சிறையில் நடந்த வன்முறையில் 10 சிறை அதிகாரிகள் உட்பட 31 பேர் உயிரிழந்தனர். அதன் பின்னர் அந்த சிறை ஒரு குற்ற நிகழ்விடமாக அறிவிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான கைதிகள் இலங்கை முழுவதும் உள்ள தடுப்பு காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஜூலை 8 திகதிக்குள் மாற்றப்பட்ட 2 கைதிகள் வெவ்வேறு சிறைகளில் உயிரிழந்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் உள்ளூர் மனித உரிமை அமைப்புகளும் சித்திரவதை மற்றும் பிற கொடுமைகள் குறித்த கடுமையான குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கின்றன. இது அரசின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கும் போது மாற்றப்பட்ட கைதிகள் பழிவாங்கும் நடவடிக்கைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கவலைகளை ஏற்படுத்துகிறது. அவர்கள் மாற்றப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேலாகியும் பல உறவினர்களுக்கு தங்கள் அன்புக்குரியவர்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை. சர்வதேச சட்டத்தின்படி அரச காவலில் உள்ள நபர்கள் குறித்த இந்த தகவலை தொடர்ந்து மறைப்பது வலிந்து காணாமலாக்கலுக்கு சமலாகலாம். அதிகாரிகள் குடும்பங்களுக்கு அவசரமாக தகவல்களை வழங்க வேண்டும். சட்டத்தரணிகள் அணுகுவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் காவலில் உள்ள ஒவ்வொரு நபரும் சித்திரவதை மற்றும் கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். நீர்கொழும்பு சிறையில் என்ன நடந்தது என்பது மட்டுமல்லாமல் காவலில் இருக்கும் போது நிகழ்ந்ததாக கூறப்படும் மரணங்கள் மற்றும் மாற்றப்பட்ட கைதிகள் மீதான சித்திரவதை மற்றும் கொடுமை குற்றச்சாட்டுகள் குறித்தும் உடனடியாக பாரபட்சமற்ற விசாரணையை இலங்கை அதிகாரிகள் நடத்த வேண்டும் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சிறைச்சாலைகளில் டிஜிட்டல் கண்காணிப்பு மையங்களை உருவாக்க வேண்டும் என்பதான ஒரு கருத்து அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களத்தினுடைய தற்போதைய நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு நெருக்கடிகளுக்கு தீர்வாக சிறைச்சாலை கட்டமைப்பில் டிஜிட்டல் கண்காணிப்பு மையத்தை அமைப்பது அவசியம் என முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உபச்செயலாளர் கருணாநிதி சுரேன் ராகவன் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கின்றார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவரால் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை காணலாம். குறிப்பாக இந்த சிறைச்சாலைகளுக்குள் கைதிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய வன்முறைகள் மற்றும் தேவையற்ற மோதல்களை தடுப்பதற்கும் ஒட்டுமொத்த பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய நாட்டின் அனைத்து பாகங்களிலும் உள்ள 34 சிறைச்சாலைகளிலும் ஒரே வலையமைப்பின் கீழ் கொண்டு வந்து அவற்றை முழுமையாக கண்காணிக்கும் வகையில் நவீன டிஜிட்டல் சிறை கண்காணிப்பு மையம் ஒன்றை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு முன்வர வேண்டும் என்பதாகவும் கருணாநிதி சுரேன் ராகவன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை உட்பக்கத்திலும் இது குறித்த பல்வேறு செய்திகள் பிரதானமான செய்திகளாக பிரசுரமாகிறது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஒரு முக்கியமான விடயத்தினை மையப்படுத்தியதாக இருந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். சிறைச்சாலைகளில் இட நெரிசல் நிர்வாக மறுசீரமைப்புகள் துரிதப்படுத்த துறைசார் மேற்பார்வை குழுவில் கவனம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நஜித் இந்திக்க தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய ஆளுகை நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவிலேயே இந்த விடயம் பிரதானமாக ஆராயப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் சிறைச்சாலைகளினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்தல், புதிய கட்டடங்களை நிர்மாணித்தல், தற்போதுள்ள வசதிகளை மறுசீரமைத்தல், சிறைச்சாலை திணைக்களத்தில் நிலவுகின்ற வெற்றிடங்களை நிரப்ப வேண்டியதனுடைய அவசியம் மற்றும் கைதிகளை திறம்பட நிர்வகிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் காணப்படுகின்ற மனிதவள பற்றாக்குறையை குறைப்பதற்காக புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ளுதல்,
சேவை தேவைகளுக்கு பொருந்தும் வகையில் ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை திருத்தி அமைத்தல் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளுடைய சேவை நிலைமைகளை மேம்படுத்தல் தொடர்பிலும் இதன்பொழுது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளில் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தினுடைய அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதில் காணப்படுகின்ற தாமதத்தை குறைப்பதற்காக குறித்த திணைக்களத்தினுடைய திறனை அதிகரித்தல், நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதனுடைய அவசியம் தொடர்பிலும் இந்த குழுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலைகளில் காணப்படுகின்ற நெரிசலை கட்டுப்படுத்துவது வெறுமனே நிர்வாக ரீதியான விடயமாக அல்லாமல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக கருதி செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அத்துடன் நீதிமன்றம், இலங்கை போலீஸ், சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் ஏனைய தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையில் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குழு கூட்டத்தில் பிரதி குழுக்களுடைய தலைவர் ஹேமாலி வீரசேகர மற்றும் குழுவினுடைய உறுப்பினர்களான பார்லமெண்ட் உறுப்பினர்களான அஜித் பி பெரேரா, ஜனாதிபதி சட்டத்தனி ஃபைசர் முஸ்தபா, தர்மபிரி விஜயசிங், எம் கே எம் அஸ்லம், மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற ஜி டி சூரிய பண்டார, சட்டத்தர்ணி துஷாரி ஜாயசிங், சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம், வைத்தியர் சிலத்தம்பி திலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பார்லமெண்ட் உறுப்பினரான சட்டத்தர்ணி தயாசிரி ஜெயசேகர, அமிர்தநாதன் அடைக்கலநாதன் மற்றும் சட்டத்தர்ணி சித்ரால் பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இதன் பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதான விடயங்களை நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல இன்றைய தினம் இது தொடர்பாக ஒரு சிறப்பு கட்டுரையும் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக வீரகேசரிபதியுடைய 4 பக்கத்தில் இது குறித்த ஒரு செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆயுதங்களாய் தேங்காய்கள் திடுக்கிடும் திரைமறைவு திட்டங்கள் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலை சமையலறையிலிருந்து தேங்காய்கள், கழிப்பறைகளில் பொருத்தப்பட்டிருந்த கழிப்பறை உபகரணங்கள், உடைத்து பெறப்பட்ட பாகங்கள், மருத்துவ பிரிவிலிருந்து எடுக்கப்பட்ட கத்தரிக்கோள் உள்ளிட்ட கருவிகள் மற்றும் உடற்பயிற்சி கூடத்தினுடைய உபகரணங்களை உடைத்து பெறப்பட்ட இரும்பு பாகங்கள் ஆகியவற்றை இந்த கலவரத்தின் பொழுது கைதிகள் ஆயுதங்களாக பயன்படுத்தியுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தவிர தடிகளும் கத்திகளும் இந்த கலவரத்தின் பொழுது பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு சிறைச்சாலை வளாகத்திலிருந்து சந்தேகத்திற்குரிய பொதி ஒன்றும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொதியில் மீன் வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஏராளமான கத்திகளும் மேலும் பல கூர்மையான ஆயுதங்களும் இருந்திருக்கின்றன. இவை இந்த கலவரத்தினுடைய பின்னணி குறித்து பல்வேறு சந்தேகங்களை தோற்றுவித்திருப்பதாகவே இந்த சிறப்பு கட்டுரை குறிப்பிடுகிறது. குறிப்பாக சாதாரணமாக சிறைச்சாலைகளுக்குள் உணவு பொதிகளை கொண்டு செல்வதே பெரும் சவாலானது. கடுமையான சோதனைகளுக்கு பின்னரே அவை அனுமதிக்கப்படும். அப்படி தடைகளை தாண்டி செல்லும் உணவு பொதிகள் சாதாரண கைதிகளுக்கு உரியவாறு கிடைக்கிறதா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் செல்வாக்கும் பணபலமும் உள்ள கைதிகளுக்கோ அனைத்தும் சர்வசாதாரணமாக கிடைத்து விடுகிறது. இப்படியானதொரு பின்னணியில் கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் அடங்கிய பொதியொன்று சிறைச்சாலைக்குள் கொண்டு செல்லப்பட்டிருப்பது சாதாரண விடயமல்ல. எனவே அதன் பின்னணியில் இருக்கின்ற மிகப்பெரிய சதித்திட்டம் மறைந்துள்ளதை அனுமானிக்க முடிகிறது. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அல்லது அவர்களுடைய நேரடி தலையீடு இன்றி இவ்வாறதொரு ஆயுத பொதி உள்ளே சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதே. அதையும் தாண்டி அந்த பொதியை வேறு எவராவது உள்ளே கொண்டு சென்றிருந்தால் சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பு பலவீனம் குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதனை அந்த வீரகேசரிபதியுடைய சிறப்பு கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. எப்படியோ இந்த கொடூர சம்பவம் குறித்த விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பல்வேறு கோணங்களில் மேற்கொண்டு வருகிறார்கள். பல நாள் கல்வன் ஒரு நாள் பிடிப்படுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் உள்ள சூத்திரதார்கள் பிடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. ஏனெனில் சிறு கைதிகளால் மாத்திரம் இவ்வாறு பெரும் கலவரத்தை தன்னிச்சையாக திட்டமிட்டு அரங்கேற்க முடியாது என்ற விடயம் இங்கு தெளிவாக புலப்படுகிறது. இந்த கொடூர சம்பவத்தில் ஆரம்பத்தில் 8 சிறை அதிகாரிகளும் அதுபோல 20 கைதிகளுமாக மொத்த 28 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது மேலும் 2 அதிகாரிகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கமைய பலியான அதிகாரிகளுடைய எண்ணிக்கை 10 உயர்ந்திருக்கிறது. மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்திருக்கிறது. அத்துடன் 100 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். பலியான அதிகாரிகளுடைய தலைப்பகுதியில் மிக கொடூரமாக தாக்கப்பட்டதிலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக பிரேத பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த மோதலின் பொழுது கைதிகள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை அநாகரிகமான முறையில் தாக்கியதுடன் அவரை கொலை செய்வதற்கு முன்பாக அவரது பரப்புறுப்பை அறுத்து அகற்றியுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக இருப்பதையும் அந்த சிறப்பு கட்டுரை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் சம்பவம் நடந்தபொழுது சிறைச்சாலையிலிருந்து அனைத்து கைதிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பெறும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலை அதிகாரிகளை தாக்கி படுகொலை செய்த மற்றும் 30 மேற்பட்ட அதிகாரிகளுக்கு காயங்களை ஏற்படுத்திய சம்பவங்களுடன் தொடர்புடைய சுமார் 300 கைதிகள் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை
தீவிரப்படுத்தியிருப்பதுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடமிருந்து சாட்சியங்களை பதிவு செய்து வருகிறார்கள். மோதலுக்கு பின்னர் சிறைச்சாலையில் நிலவும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு வருகிறார்கள். இதுவரை அங்கிருந்து பெரும்பாலானோர் மாற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் எஞ்சியிருக்கும் 600 கைதிகளும் விரைவில் இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் ஆணையாளருமான ஏ சி கஜநாயக்க தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பல்வேறு தகவல்கள் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெருமளவிலான கைதிகள் பிற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதால் அவர்களை விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்துவதில் அதிகாரிகளுக்கு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சவால்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இதனை எதிர்கொள்ள நீதிமன்ற விசாரணைகளை இணையவழி முறையில் ஏற்பாடு செய்யுமாறு சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கமைய நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து பிற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளுடைய நீதிமன்ற நடவடிக்கைகளை நீதிமன்றங்களின் உத்தரவுக்கு அமைவாகவும் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக இணையவழியில் நடத்துவதற்கு சிறைச்சாலை திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சவால்களுக்கு மத்தியில் இந்த கொடூர மோதல் தொடர்பான வழக்கு விசாரணை அண்மையில் நீர்கொழும்பு நீதவான் ஷிலனி பெரிரா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய வர்த்தக குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் அதிர்ச்சி தரும் மேலதிக அறிக்கை ஒன்றையும் தாக்கல் செய்திருப்பதை மையப்படுத்தியான விடயங்களையும் நாங்கள் இந்த சிறப்பு கட்டுரையில் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கொடூர சம்பவத்தில் சிறைச்சாலைகள் அவசர நிலைமைகளை கையாளும் படையணி குழுவை சேர்ந்த 10 உத்தியோகத்தர்கள் மற்றும் 21 கைதிகள் என பலியானோருடைய எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் குற்றவாளிகளை கண்டறியும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பிரதான போலீஸ் பரிசோதகர் கருணாதிலக்க நீதிமன்றில் விளக்கம் அளிக்கையில் இதுவரை சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 287 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சம்பவத்தின் போது சிறைச்சாலையில் இருந்து அனைத்து கைதிகளிடமிருந்தும் வாக்குமூலம் பெற வேண்டியது அவசியமாகும். எனினும் தற்போதைய நெரிசல் குறைப்பு நடவடிக்கையினால் இந்த கைதிகள் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே சிஐடி அதிகாரிகள் அங்கு சென்று வாக்குமூலங்களை எவ்வித தடையுமின்றி பதிவு செய்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிடுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் அதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றார். குற்றவாளிகளுக்கு எதிராக கொலை குற்றம், கை துப்பாக்கிகள் கட்டளை சட்டம் மற்றும் பொது சொத்துக்கள் சட்டம் ஆகிய கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட உள்ளதாக வணிக குற்றப்பிரிவினர் நீதிமன்றில் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். இணையவழி விசாரணைகளும் கைதிகள் இடமாற்றமும் தற்காலிக தீர்வுகளாக அமையலாமே தவிர சிறைச்சாலை துறையில் வேரூன்றி இருக்கின்ற ஊழலையும் பாதுகாப்பு ஓட்டைகளையும் முழுமையாக அகற்றும் நிரந்தர தீர்வாக அமையாது. கைதிகளுடைய நலன், சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பு என்பவற்றை உறுதிப்படுத்தி நிரந்தர தீர்வுகான உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தியையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரசுரித்திருக்கின்றன. எனவே இன்னும் அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்து அவதானம் செலுத்தப்படுகின்றோம். ஜனாதிபதியினுடைய கருத்தை மையப்படுத்தியதான பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன. நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பு குறித்த விடயங்களாக அவை முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறேன். அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானம் செலுத்தலாம் இந்த விளம்பர இடைவேளையின் பின்னர்.

பிளமரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையாளர்களிடம் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை உட்பக்கத்தில் ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருந்தது. 2027 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் குறித்த ஜனாதிபதி தலைமையில் விசேட கலந்துரையாடல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சினுடைய 2026 ஆண்டினுடைய முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டினுடைய வரவு செலவு திட்டத்துக்கான ஒதுக்கீடுகள் குறித்த விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முன்தினம் 15 தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் அதன் கீழ் இருக்கின்ற இலங்கை துறைமுக அதிகார சபை, விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனம் சிலோன் ஷிப்பிங் கார்பரேஷன், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கன் கேட்டரிங், இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபை உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களுடைய இந்த நிதியுதவிகள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. ஆகிய நிறுவனங்களுடைய செயற்பாடுகள், 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக இந்த கலந்துரையாடலில் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. இதன் பொழுது உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் துறைமுக அதிகார சபையின் கீழ் செயற்படுத்தப்படுகின்ற இலங்கை துறைமுக அபிவிருத்தி திட்டம், காங்கிரசின் துறைமுக மறுசீரமைப்பு உள்ளிட்ட அபிவிருத்தி திட்டங்களினுடைய முன்னேற்றத்தை ஜனாதிபதி ஆராய்ந்திருக்கிறார். மேலும் கொழும்பு துறைமுக லாஜிஸ்டிக் பார்க், தெற்கு துறைமுகத்தினுடைய அலைத்தடுப்பு சுவர் விரிவாக்குதல் மற்றும் மேற்கு முனையத்தினுடைய இரண்டாம் கட்டத்தை செயற்படுத்தல், செயற்திறனை அதிகரிப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் டிஜிட்டல் மயமாக்குதல் போன்ற விடயங்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மேலும் 2055 ஆண்டளவில் வருடாந்த பயணிகளுடைய கொள்ளளவை 24.2 மில்லியனாக உயர்த்துவதை இலக்காக கொண்டு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு பொருந்தும் வகையில் 3 ஆண்டுகளில் நிறைவு செய்யப்பட இருக்கின்ற கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினுடைய செயற்திறனை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டம் குறித்தும் அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு இதன் பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதன் கீழ் 2027 ஆண்டுக்குள் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தினுடைய இரண்டாம் கட்டத்தின் கீழ் உள்ள வருகை மற்றும் புறப்படும் முனையங்களை விரிவாக்குதல், புதிய முனையத்தை அமைத்தல் மற்றும் முனைய விரிவாக்க பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை ஒட்டிய பயணிகள் போக்குவரத்து சேவைகளை முறையாக மற்றும் செயற்திறன் மிக்கதாக மாற்றியமைக்க வேண்டியதனுடைய அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதுபோல அனைத்து விமான நிலைய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்குவதற்காக டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து கூட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஹிங்குரகுட உள்ளிட்ட உள்நாட்டு விமான நிலையங்களுடைய தற்போதைய அபிவிருத்தி நிலைமைகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விமான நிலையங்களின் சிவில் பயணிகள் செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது விமானப்படையுடன் ஒருங்கிணைந்து திறமையான ஒரு பொறிமுறையை தயாரிக்குமாறும், ஒவ்வொரு விமான நிலையத்தினுடைய தேவை குறித்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் இலங்கை விமானப்படை இணைந்து கூட்டு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு அது தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி இதன் பொழுது பணிப்புரை வழங்கியிருக்கின்றார். அத்தோடு மத்தள விமான நிலையம் தற்போது ஒரு நாளைக்கு 67 மில்லியன் ரூபாய், அதாவது வருடத்துக்கு சுமார் 4 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டு வருவதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டதுடன், இந்த நிலையை தவிர்ப்பதற்காக மாற்று முன்மொழிகள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. இதன் கீழ் மத்தள விமான நிலையத்துக்கான முதலீட்டு முன்மொழிவுகள் அப்போது கோரப்பட்டுள்ளதாகவும், 2027 ஆண்டளவில் அது தொடர்பான பணிகளை நிறைவு செய்ய முடியும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை யாழ்ப்பாண விமான நிலைய பயணிகள் முனையத்தை நவீனமயமாக்கி அதன் வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நிறுவனங்கள் அதுபோல தங்களுடைய நிதி வலிமையை பயன்படுத்தி எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான நிதியை நிர்வகித்து மக்களுடைய வரிப்பணத்துக்கு சுமையாக அமையாத வகையில் திரைசேரிக்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மற்றொரு கலந்துரையாடலும் இடம்பெற்றிருக்கிறது. வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் சிக்கல்களை தீர்க்க ஜனாதிபதி ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. காலை முரசு பத்திரிகையில் அது குறித்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. வெளிநாட்டு ஊழியர்களுக்காக முன்மொழியப்பட்டிருக்கின்ற பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சிக்கல்களை விரைவாக தீர்த்து அதனை இந்த முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமார் திசாநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு 2026 ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியினுடைய கீழ் செயற்படுத்தப்படுகின்ற திட்டங்களுடைய முன்னேற்றத்தை மூலாய்வு செய்கின்ற மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். இந்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. தற்போது நாட்டுக்கு வெளிநாட்டு செலாவணியை ஈட்டி தருகின்ற பிரதான துறைகளில் ஒன்றாக விளங்கும் வெளிநாட்டில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்காக மிகவும் முறையான
ஓய்வூதிய திட்டம் ஒன்றினுடைய அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தெரிவித்திருக்கின்றார். சுற்றுலாத்துறை சார்ந்த முன்மொழிவுகளை மாவட்ட மட்டத்தில் மிகவும் செயற்திறனுடன் முன்னெடுப்பதற்காக அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகளை மாவட்ட செயலாளர்களுக்கு நிதி இருப்புக்கு நேரடியாக வழங்குமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தியிருக்கிறார். இதன் மூலம் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் மற்றும் சுற்றுலா குழுக்களினுடைய சிறந்த ஒருங்கிணைப்புடன் சம்பந்தப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக செயற்படுத்த முடியும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சீகிரியா, கலேவல மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் செயற்படுத்தப்பட்ட முன்மொழியப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களை சுற்றுலா அமைச்சு மற்றும் தொல்பொருள் திணைக்களத்துடன் இணைந்து செயற்படுத்துமாறு ஜனாதிபதி இதன்பொழுது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு நிறுவனமும் தனித்தனியாக செயற்படுவதற்கு பதிலாக ஒரு பொதுவான திட்டத்தின் கீழ் செயற்படுவதன் மூலம் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தலாம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். திட்டங்களை செயற்படுத்தும் போது கொள்முதல் செயல்முறையில் ஏற்படுகின்ற தாமதங்கள் காரணமாக எழுந்திருக்கின்ற சிக்கல்கள் குறித்தும் இதன்பொழுது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான தீர்வாக அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்திலிருந்து கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்கக்கூடிய வகையில் நிதி அமைச்சு அறிமுகப்படுத்தியிருக்கின்ற புதிய திட்டத்தை பின்பற்றுமாறு ஜனாதிபதி இதன்பொழுது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். மேலும் சுற்றுலா அமைச்சின் கீழ் உள்ள நிர்மாணத்துறை போன்ற தனித்துவமான கொள்முதல் தேவைகளுக்காக தனியான தலையீட்டை மேற்கொண்டு அந்த செயல்முறையை விரைவுபடுத்தவும் இதன்பொழுது இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக எதிர்வரும் காலத்தில் நடத்தப்பட இருக்கின்ற ஆசிய ஒளிபரப்பாளருடைய மாநாடு போன்ற திட்டங்கள் குறித்தும் இதன்பொழுது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. தூதர சேவைகளை மேலும் செயற்திறனுள்ளதாக மாற்றுவதற்காக டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து இது தொடர்பான திட்டங்களை தயாரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. சுற்றுலாத்துறை அமைச்சின் கீழ் இருக்கின்ற வளங்கள் மற்றும் காணிகள் குறித்த முறையான அறிக்கை கடந்த அரசாங்கத்தின் கீழ் தயாரிக்கப்படவில்லை என்பது இதன்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டது. இது தொடர்பான அறிக்கையை தயாரிக்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறும் ஜனாதிபதி இதன்பொழுது தெரிவித்திருக்கின்றார். 2030 ஆண்டளவில் சுற்றுலாத்துறைக்கு 800,000 மனித வளம் தேவைப்படும் என இதன்பொழுது கலந்துரையாடப்பட்டதுடன் அதற்காக தற்போது ஹோட்டல் பாடசாலைகள் மூலம் நடத்தப்படும் பயிற்சி பாடநெறிகளை மேலும் விரிவுபடுத்துவதற்காக திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் பிரசுரமாகிருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல பிரதமரை மையப்படுத்தியதான செய்தியும் இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் பிரசுரமாக இருக்கிறது. பிரதமரை சந்தித்த புதிய கடற்படை தளபதி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய 3 பக்கத்தில் இருந்த செய்திக்கு பின் வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையினுடைய 27th கடற்படை தளபதியாக பதவியேற்றுக் கொண்ட வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் கருணாநிதி ஹரணி அமரசூரியை சந்தித்திருக்கிறார். புதிய கடற்படை தளபதிக்கு தனது பதவியேற்பின் பின்னர் பிரதமரை சந்தித்த முதலாவது உத்தியோகபூர்வ சந்திப்பு இதுவாகும். தேசிய பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் இலங்கை கடற்படை ஆற்றுகின்ற பங்களிப்பு, அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேலும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் தேசிய அபிவிருத்திக்கான ஒத்துழைப்புகள் குறித்து இந்த சந்திப்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. இதன்போது புதிய கடற்படை தளபதிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் இலங்கையுடைய கடல் எல்லைகளை பாதுகாத்தல், தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் பொதுமக்களுடைய நலன்புரி சேவைகளுக்காக கடற்படை ஆற்றி வருகின்ற தனித்துவமான சேவைகளை பாராட்டியதுடன் அவரது புதிய பதவியின் கீழ் கடமைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்ததையும் மையப்படுத்தியதாகவும் இந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் பிரதமர் தலைமையில் இன்னும் பல முக்கியமான சந்திப்புகள் இடம்பெற்றிருப்பதான செய்திகளையும் இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த செய்திகள் குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த விடயம் குறித்த ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகிசிரி பத்திரிகை உட்பக்கத்தில் பிரசுரமாகி இருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது குறித்து இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக மற்றொரு பிரதான விடயம் வெளியாக இருக்கிறது. அதாவது இந்த பரீட்சைகள் திணைக்கள செயலாற்றுகை குறித்து கோபா குழுவில் ஆராய்வு என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய 2 பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. பரீட்சைகள் திணைக்களத்தில் 2021 முதல் 2024 வரையிலான ஆண்டுகளுக்கான கணக்காய்வாளர் தலைமையதிபதியின் அறிக்கைகள் மற்றும் அதன் தற்போதைய செயலாற்றுகை தொடர்பில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் தலைமையில் கூடிய பொழுதே இந்த விடயம் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. பரீட்சைகள் நடத்தும் முறை, அதுபோல நடைமுறை, பெறுபவர்களை வெளியிடுகின்ற செயல்முறை, தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்புகளுடைய பயன்பாடு, மனிதவள முகாமைத்துவம், கொள்முதல் நடவடிக்கைகள், வருடாந்த அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல், கணக்காய்வாளர் தலைமையபதியின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த குழுவினுடைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் கணக்காய்வாளர் தலைமைபதியினுடைய பரிந்துரைகளுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடியிருக்கின்ற இந்த குழு எஞ்சியிருக்கின்ற பரிந்துரைகளை
முறையாக மேற்கொள்ள வேண்டியதனுடைய அவசியம் குறித்தும் இதில் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே ஆசிரியர் இடமாற்றத்திற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருப்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணலாம். 2026 தேசிய பாடசாலை ஆசிரியர்களுடைய வருடாந்த மற்றும் கட்டாய இடமாற்றங்களுக்கான விண்ணப்பங்கள் இணையவழி ஊடாக கோரப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய தேசிய பாடசாலை ஆசிரியர்கள் 2026 ஜூலை 16 முதல் ஜூலை 30

2026 ஜூலை 31 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ தாங்கள் சம்பளம் பெறுகின்ற பாடசாலையின் அதிபரிடம் ஒப்படைப்பது கட்டாயமாகும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது. அத்துடன் ஆசிரியர்களால் தனிப்பட்ட முறையில் கொண்டு வரப்படுகின்ற அல்லது தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் எந்த ஒரு விண்ணப்பமும் அமைச்சால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி இந்த விடயத்தினை அவர்கள் மேற்கொள்ளால் நிச்சயமாக இது குறித்த விடயங்கள் அமைச்சுக்கு சென்றடையும் என்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கல்வி பேரவை நிறுவுவதற்கு அமைச்சு சார் ஆலோசனை குழு அங்கீகாரம் என்பதான விடயத்தினையும் நாங்கள் இன்றைய தினம் தமிழ் பத்திரிகை உட்பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை கல்வி பேரவையை நிறுவுவதற்காக பரிந்துரைகளை முன்வைக்கும் நோக்கில் நியமிக்கப்பட்ட குழுவினுடைய இறுதி அறிக்கையை கல்வி பேரவை நிறுவுவது தொடர்பான உபக்குழு அங்கீகாரத்ததை தொடர்ந்து கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அலுவலர்கள் பற்றிய அமைச்சு சார் ஆலோசனை குழு அண்மையில் பாராளுமன்றத்தில் ஆராய்ந்து அங்கீகரித்தது. பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற குறித்த அமைச்சுசார் ஆலோசனை கூட்டத்திலேயே இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. உபக்குழுவின் தலைவர் பிரதிமைச்சர் மஹிந்த ஜயசிங்கே குறித்த அறிக்கையை அமைச்சுசார் ஆலோசனை குழுவிடம் சமர்ப்பித்திருக்கிறார். இலங்கையில் கல்வி பேரவையை நிறுவுவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்கும் வகையில் அமைச்சால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகள் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அறிக்கையினுடைய உள்ளடக்கம் தொடர்பாக குழு உறுப்பினருடைய கருத்துக்களும் யோசனைகளும் பரிசீலிக்கப்பட்டன. விரிவான கலந்துரையாடலின் பின்னர் குறித்த அறிக்கைக்கு அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்து அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் அனைத்து பத்திரிகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாக அதனை நாங்கள் காணலாம். சலே வழக்கில் இடையீட்டு மனு, பேராயர் ரஞ்சித் தாண்டகை தாக்கல் என்பதாக தமிழன் பத்திரிகை அதனை பிரதான செய்தியாக தந்திருக்கிறது. அது போலவே வீரகேசரி பத்திரிகை முதன் பக்கத்தில் அதனை தந்திருப்பதை காணலாம். சுரேஷ் சலையினுடைய ரிட் மனுவை நிராகரியுங்கள், கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையால் இடையீட்டு மனு தாக்கல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரச புலனாய்வு சபையினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்திருக்கின்ற ரிட் மனுவில் இடைக்கருத்துரைப்பதற்கு அனுமதி கோரிய பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையினால் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் இடையீட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனுதாரரான சுரேஷ் சலே தாக்கல் செய்திருக்கின்ற இந்த வழக்கின் காரணமாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளினுடைய சுயாதீனத்தன்மை செயற்திறனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கருதப்பட்ட நிலையிலேயே இந்த விடயமும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்று பார்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சவால்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த வழக்கில் இடைப்புகுவதற்கு நீதிமன்றத்தினுடைய அனுமதியை எதிர்பார்ப்பதாக சட்டத்தன்னிகள் ஊடாக தாக்கல் செய்திருக்கின்ற இந்த மனுவில் கர்தினால் ஆண்டகை கூறப்பட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னர் அது குறித்து இந்திய புலனாய்வு பிரிவினர் 3 தடவைகள் நாட்டின் அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்ததாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியிடப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி இடைக்கால மனுதாரரான கர்தினால் ரஞ்சித் தாண்டகை அதனை தடுப்பதற்காக அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கத்தோலிக்கர்கள் மற்றும் தேவாலயங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என்று பெறப்பட்ட புலனாய்வு அறிக்கைகள் குறித்து கொழும்பு பேராயருக்கோ அல்லது கத்தோலிக்க குருமார்களுக்கோ எந்தவித அறிவித்தலும் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் சேனல் 4 ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்த ஆசாத் மௌலானா எனப்படுகின்ற நபர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் மற்றும் அதனுடன் மனுதாரர் சுரேஷ் சலே தொடரப்பட்டிருக்கின்ற விதம் குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அது குறித்து முறையான விசாரணை நடத்துவது அவசியம் என்றும் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2024 அக்டோபர் 4 வணக்கத்துக்குரிய ரொஹான் சில்வா அடிகாலினால் செயற்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குற்றப்புலாய்வு திணைக்களம் இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் மனுதாரர் சுரேஷ் சலே கோரும் நிவாரணத்தை நீதிமன்றம் வழங்கினால் அதன் மூலம் பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் காணலாம். எனவே மனுதாரர் சுரேஷ் சலையினுடைய மனுவில் இடைப்புகுந்து கருத்துரைப்பதற்கு அனுமதி வழங்குமாறும் அவரது மனுவை ஆரம்ப கட்டத்திலேயே தள்ளுபடி செய்யுமாறும் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் மேலும் கோரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் செய்திகள் பிரசுரமாக இருப்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீதித்துறையுடைய சுதந்திரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீதிபதியுடைய வயதில்லை விவகாரம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். அந்த விடயம் குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விளம்பரடி வழியின் பின்னர்.

0: முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்த கருத்து குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தலாம். வீரகிரிபதருடைய முதற் பக்கத்தில் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நீதித்துறையினுடைய சுதந்திரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீதிபதிகளுடைய வயதில்லை விவகாரம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளுடைய ஓய்வு பெறுகின்ற வயதிலையை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கின்ற தீர்மானம் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கும் பக்கச்சார்பற்ற தன்மைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். தேசிய இளைஞர் முன்னணியுடைய ஸ்மார்ட் யுஎன்பி பிரிவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரணிலுடன் வாசிப்போம் இளைஞர் கலந்துரையாடல் நிகழ்வு கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றிருந்தது. அதில் கலந்து கொண்டு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுதே அவரால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பொழுது நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அரசாங்கத்தின் இந்த யோசனைக்கு சட்டத்துறைக்குள் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. சட்டத்துறையை சேர்ந்த பெரும்பான்மையினரும் நீதிபதிகளும் கூட இந்த விடயம் குறித்து கருத்துக்களை தெரிவித்திருப்பார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனவே இந்த வயதிலேயே 65 வயதுக்கு மேல் நீடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இருந்தபோதும் இந்த யோசனையை முன்னெடுத்து செய்வதில் அரசாங்கமே அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. நாட்டுக்குள் இது தொடர்பில் தற்போது பெரும் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. இந்த அளவு எதிர்ப்பு கிளம்பியிருக்கின்ற நிலையில் அரசாங்கம் இதற்காக எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறது என்பது கேள்வியாக இருக்கிறது. அதற்காக அரசாங்கம் கொடுக்கின்ற அளவிற்கு அவர்கள் நீதித்துறையினுடைய பக்கச்சார்பற்ற தன்மைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். இது தொடர்பில் இறுதி தீர்மானம் அரசாங்கத்திடமே இருந்தாலும் இந்த யோசனையை செயல்படுத்த முயற்சிப்பதன் மூலம் அரசியல் மற்றும் அரசியல் சாராத ஆகிய இரு தரப்பிலிருந்தும் எழும் எதிர்ப்பு மேலும் வலுவடையக்கூடும். அரசாங்கத்திற்கு இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அரசியல் மற்றும் அரசியல் அல்லாத துறைகளிலிருந்தும் இதைவிட அதிக எதிர்ப்பு உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். இதேவேளை நாட்டினுடைய தற்போதைய நிலையில் நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தால் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இவ்வாறான தீர்மானங்களை மேற்கொள்கிறேன் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதிலளிக்கையில், அது பற்றி சிந்திக்க தற்போது நான் ஜனாதிபதி அல்ல, என்றாலும் பரம்பரை காலத்தில் எமக்கு அதிகாரம் கிடைத்த சந்தர்ப்பங்களில் அன்றைய உலகிற்கு ஏற்ற வகையில் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். தற்போது இந்த காலத்தில் இருப்பவர்கள் மாறிவரும் இந்த உலகத்துக்கு ஏற்ற வகையில் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக யாராவது தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முன்வருவாக இருந்தால் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் வீரகிரிபதியுடைய முதற் பக்கத்தில் ஒரு புகைப்படம் பிரசுரமாக இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் ஆலய வருடாந்த ஆடிவேல் திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட யானை ஆலய வளாகத்திலிருந்து புறப்படுகின்ற பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரசுரமாக இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் பெருமான ஆலய 2026 ஆண்டிற்கான ஆடிவேல் திருவிழா ஜூன் மாதம் 1 திங்கட்கிழமை கன்னிக்கால் முகூர்த்த ஊன்றலுடன் ஆரம்பமாக இருந்தது. உற்சவகால முக்கிய நிகழ்வுகளாக ஜூலை மாதம் 15 புதன்கிழமை 1 திருவிழா ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 20 திங்கட்கிழமை கொத்து பந்தலிடல், அன்னக்கொடியேற்றம், அதுபோல ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை தீமிதிப்பு, ஜூலை 29 புதன்கிழமை அம்மன் தரிசனம் மற்றும் இறுதி நாள் திருவிழா ஜூலை 30 வியாழக்கிழமை தீர்த்தோற்சவம் என்பன நடைபெற இருக்கிறது. திருவிழா காலங்களில் சுவாமி வீதி உலா வந்து மீண்டும் ஆலயத்தை சென்றடையும். அத்தோடு ஸ்ரீ தெய்வானை அம்மன் அன்னதான குழுவால் நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது. ஸ்ரீ தெய்வானை அம்மான் தேவஸ்தான அன்னதான புண்ணிய கைங்கரியத்தில் பங்கு கொள்ள விரும்பும் அடியவர்கள் தங்களுடைய பங்களிப்புகளை பணமாகவோ பொருளாகவோ நன்கொடையாகவோ வழங்க முடியும் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் இது குறித்த ஒரு செய்தி பிரசுரமாகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி கோவில் மகோற்சவம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வரலாற்று புகழ்பெற்ற யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி கோவிலுடைய மாவை ஆதீன பேரரசருடைய பரபாப வருட மகோற்சவ பெருவிழா நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:45 வெள்ளிக்கவச கொடி ஸ்தம்பத்தில் கோலாகலமாக கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது. இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை 6:30 பந்தக்கால் வைப்பும் வைபவமும் தொடர்ந்து வரும் நாட்களில் கணபதி ஹோமம் உள்ளிட்டவும் இடம்பெற இருக்கிற விடயமும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான விடயமாக அந்த விடயமும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் நாங்கள் அடுத்ததாக மற்றொரு விடயம் குறித்து பார்க்கலாம். உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரும் மனுவை விசாரிப்பதா இல்லையா, ஜூலை 23 தீர்மானம் என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை உட்பக்கத்திலும் பிரசுரமாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அதனை காணக்கூடியதாக இருக்கிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் இந்த மாதம் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவ மாணவிகள் குழு ஒன்றினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்று நீதிமன்றில் இடம்பெற்ற பொழுதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது மனுதாரர் தரப்பு மற்றும் சட்டமாதிபர் தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டே மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையிலும் ஒரு செய்தி இன்றைய தினம் பிரசுரமாக இருக்கிறது. முதியோர் இல்லங்களை பதிவு செய்ய செப்டம்பர் 30 வரை கால அவகாசம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பதிவு செய்யப்படாத அனைத்து முதியோர் இல்லங்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. முதியோர் இல்லங்களை பதிவு செய்து கொள்வதற்காக எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படுவதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்திருக்கிறது. இந்த காலப்பகுதிக்குள் பதிவு செய்யாத முதியோர் இல்லங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என செயலகத்தினுடைய பணிப்பாளர் சத்துர மிகுதம் தெரிவித்திருக்கின்றார். நாடு முழுவதும் உள்ள 459 முதியோர் இல்லங்களில் இதுவரை 148 இல்லங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என தேசிய முதியோர் செயலகம் குறிப்பிட்டிருக்கிறது. காடுகளுக்கு தீ வைத்தால் சட்ட நடவடிக்கை எடுப்போம், வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவிப்பு என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காலை முரசு பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்கின்றோம். காடுகளுக்கு தீ வைக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. பதுளை, முனராங்கலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலேயே காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன என வன பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சந்திம பானம் கும்பர தெரிவித்திருக்கின்றார். காடுகளுக்கு தீ வைக்கும் நபர்கள் குறித்த தகவல்களை 1995 அதாவது 1995 என்ற அவசர அழைப்பு இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வன பாதுகாப்பு மற்றும் தீ கட்டுப்பாட்டிற்காக இவ்வாண்டிற்காக நிதி ஒதுக்கீட்டில் கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் வன பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளராகவும் சந்திம பானுகும்பர தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணலாம். 11 மாவட்டங்களில் ஆரம்பமான டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் காலை முரசு பத்திரிகையில் எடுத்துக் கொள்கின்றோம். ஏனைய பத்திரிகையிலும் இது குறித்த செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. 11 மாவட்டங்களில் நேற்று முதல் விசர்ட் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மேற்படி 11 மாவட்டங்களில் 63 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதன் பதில் பணிப்பாளர் கபில கண்ணங்கரை தெரிவித்திருக்கின்றார். இந்த வேலை திட்டம் 7 நாட்களுக்கு கிராம உத்தியோகத்தர் மட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சுகாதார பிரிவு உத்தியோகத்தர்கள், போலீஸ் உத்தியோகத்தர், ராணுவ உறுப்பினர் மற்றும் சுகாதாரத்துறைகளைச் சேர்ந்த உறுப்பினர்களை கொண்ட 10 குழுக்கள் இந்த வேலை திட்டத்தில் ஈடுபடுகின்றன என்று விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளாந்தம் நோயாளர்கள் பதிவாக மற்றும் நுழம்புக்கடி ஆகியவற்றை குறைப்பதற்காக காலை மற்றும் மாலை வேளைகளில் புகை வீசுகின்ற பணிகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை 71,235 பதிவாகி இருக்கிறது. அத்துடன் தற்போது டெங்கு மரணங்களுடைய எண்ணிக்கை 49 அதிகரித்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. நாட்டின் 175 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதிக அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து மிக அவதானமாக மக்கள் செயற்பட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம் என்பதனால் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற பணிவான வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டு நாங்கள் இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடைபெறுகிறோம். நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 100

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நிகழ்ச்சியில் முதலாவதாக நேற்று தினம் சீர்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்கப்பட்ட 958வது சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 8, 2, 5, 2, 3, 1, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 8, 5, 2, 3, 1, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 37,52,940 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,41,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 432வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 2, 3, 1, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 2, 3, 1, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,33,400 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,050வது அத கோட்டிபத்தில் ஒருத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 36, 39, 47, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 36, 39, 47, 61 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,02,52,640 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,54,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,936வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷபராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 54, 59, 62 தெரிவாகியுள்ளது. ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 14, 54, 59, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,67,93,400 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 40,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,224வது சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 26, 60, 68, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 26, 60, 68, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் விசேட இலக்கங்களாக 5, 2, 1, 9, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 2, 1, 9, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 60,75,320 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,71,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,385வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 22, 30, 47, 78 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 22, 30, 47, 78 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 1, 4, 8, 8, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 4, 8, 8, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,66,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,05,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,400வது கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்களா சூப்பர் இலக்கம் 7 வெற்றி இலக்கங்களாக 6, 30, 55, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் மேலும் வெற்றி இலக்கங்களாக 6, 30, 55, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,27,22,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,73 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1054வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 6, 32, 49 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 32, 49 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 35,38,560 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்ததாக நேற்று நாள் சீலிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீலிக்கப்பட்ட 3,366 சுபதவசக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 2, 16, 40 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 2, 16, 40 தெரிவாகியுள்ளது. நேற்று தினம் விசேட இலக்கங்களாக 8, 3, 2, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 3, 2, 3 தெரிவாகியுள்ளது. நேற்று தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 85,600,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 4,492 கொவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 33, 52, 70, 75 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 33, 52, 70, 75 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 88,52,920 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,29,08,910 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 6,250 மாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 0, 6, 3, 3, 5, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 0, 6, 3, 3, 5, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 25,00,000 ரூபாய் பரிசில்கள் 2, 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,45,31,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாய் காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,280 தனநிதான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 11, 20, 24, 78 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 11, 20, 24, 78 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 77,14,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,08,70,449 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,598 மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் வெற்றி சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்களாக 8, 9, 51, 64 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்களாக 8, 9, 51, 64 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,01,94,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 29,79,38 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,559 ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 31, 34, 37, 38 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 31, 34, 37, 38 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 1,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசில்கள் 13 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 93,76,580 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 48,65,672 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 825 அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 3, 3, 5, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 3, 3, 5, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 52 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,56,240 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 518 ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 6, 3, 0, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும்
ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 6308 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 37 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,97,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே போய் அலுவலகம் செல்றதுக்கா இருக்கட்டும், வேலைகளுக்கு செல்வதாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது பயணம் போறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. அப்படி எல்லாம் தயாராகும் போது வெளிக்கிடும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது, ஆஹா, ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், இன்னும் வர வர கொஞ்சம் அழகு மங்கிட்டே போகுதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இன்னைக்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கான தீர்வாக வருகிறது கிளிஃப் கலோஜின் நேச்சுரல். இதை வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே உங்கள் உடலில் கலோஜின் உற்பத்தியை அதிகரித்து உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாமல் பொலிவான சருமம், இவை எல்லாவற்றையும் இயற்கையாகவே பெற்றுத்தருது. இது காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகளையும் பெற்றுக்கொள்ளலாம். மறக்காமல் நினைவுகளில் வச்சுக்கோங்க, கிளிஃப் கலோஜின் நேச்சுரல். இப்படியெல்லாம் போட்டுட்டு நம்ம ரெடியாகி இப்போது வாகனங்கள்லாம் வந்து பாதைகளில் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருப்போம். போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஏராளமான வீதி விபத்துக்கள் இந்த காலகட்டங்களில் வந்து பதிவாகிட்டுருக்கு. நேற்றைய தினமும் ஒரு வீதி விபத்து இடம்பெற்றிருந்தது. ஒரு பஸ்ஸோட மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி ஒருத்தர் உயிரிழந்திருந்தார். அந்த ஃபோட்டோக்களை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. காரணம், ஆஃபீஸ்க்கும் எங்கே சரி போகிற ஒருத்தர் சூப்பராக ரெடியாகி போனவர் கடைசியில் பஸ் டயருக்கடியில் மாட்டி இருந்த ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. பட் இப்படி இருக்கும்போது நீங்களும் கவனமாக தான் போகணும் பாதைகளில். பாதைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுற விபத்துகளை தடுத்துக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த வீதி விபத்துக்களை எப்படி தடுக்கலாம், எப்படி வீதி விபத்துகள் ஏற்படுது அப்படிங்கிறத விழிப்புணர்வு செயற்பாட்டை வந்து ஐடி ஊடக வலயம் பொறுப்பாக இந்த ஊடகம் என்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, டேக் கேர் செயலகத்தோடு இணைந்து, டேக் கேர் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்திலிருந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. வழித்தடத்தை பாதுகாப்பும் அல்லது பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற துணிப்பொருளின் கீழே பாடசாலை மாணவர்களுக்கு எப்படி வீதி விபத்துகள் ஏற்படுது, ஏற்படும் போது எப்படி தவிர்த்து கொள்ளலாம், இல்லை ஏற்பட்ட போது நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா பல பாடசாலைகளுக்கு சென்று இந்த செயல் திட்டம் வந்து இடம்பெற்றுருக்கு. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்திலிருந்து ஐடி ஊடக வலயம் இடம்பெறும் இந்த டேக் கேர் அப்படிங்கிற வேலை திட்டம். அடுத்தடுத்த பாடசாலைகளுக்கு எப்போ போக போகிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தரத்துக்காக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாட்டில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இன்றைக்கி காலநிலை, நான் காலையில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஆஹா, இன்றைய நாள் காலையிலேயும் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் எப்படி இருக்குது நாட்டில் மற்ற பகுதிகள் அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வினந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.
2: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
4: காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசனம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
6: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 17 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் போட்டி, ரிஷபம் நன்மை, மிதுனம் பாசம், கடகம் களிப்பு, சிம்மம் வெற்றி, கன்னி ஆர்வம், துலாம் பரிவு, விருட்சிகம் தடை, தனுசு அனுகூலம், மகரம் புகழ், கும்பம் உயர்வு, மீனம் ஓய்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் போட்டி, ரிஷபம் நன்மை, மிதுனம் பாசம், கடகம் களிப்பு, சிம்மம் வெற்றி, கன்னி ஆர்வம், துலாம் பரிவு, விருட்சிகம் தடை, தனுசு அனுகூலம், மகரம் புகழ், கும்பம் உயர்வு, மீனம் ஓய்வு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். நாடு முழுவதும் வசந்தம் எஃப்

0: காலைப்பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்ய ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக கவனமாக வெளியில் செல்லுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விதி விபத்துகளும் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வானிலையும் கொஞ்சம் சில இடங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேல் சபரகமும் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் வந்து அறிவிச்சிருக்காங்க. நாட்டின் ஏனைய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறண்ட வானிலையாக நிலவும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வடமத்திய வடமேல் மாகாணங்கள் மாத்தலை அம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் மணிக்கவப்போது 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதிகளில் இருக்கவங்களும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியும் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலாபத்திலிருந்து புத்தளம் ஊடாக காங்கேசன் துறை வரையிலான காலிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடலும் கடற்பரப்புகளும் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கொந்தளிப்பாக காணப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க மிக கவனம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் சொல்லிவிட்டு இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசி ஆகணும். என்ன தலைப்பு பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசித்த போது இப்போது வந்து அதிகமான இந்த வீதி விபத்துகள் இடம்பெற்றுருக்கு. ஆனால் அந்த வீதி விபத்துகளை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் ஏராளமான விடயங்களை வந்து அரசாங்கமும் சரி நிறுவனங்களும் சரி முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலான வீதி விபத்துகள் வந்து இடம்பெற்றுக்கிட்டே இருக்குது. இதுக்கான காரணமாக நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க? அதிக வீதி விபத்துகள் இடம்பெற காரணம் என்ன? இவற்றை எப்படி நாம் வந்து குறைத்து கொள்ளலாம்? தவிர்த்து கொள்ள முடியாது, எப்படி குறைத்து கொள்ளலாம்? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், அப்படி இல்லைனா மக்கள் வந்து இதெல்லாம் பின்பற்றினா இந்த வீதி விபத்துகளை குறைக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அலைங்கள் 01-12-775-0-01 அல்லது 01-12-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையிலேயே வெளிக்கிட்டு வெளியில் போகும்போது சரி எங்கேயாவது உங்களை முதல்ல காண்றவர் எப்படி இருக்கணும், அந்த முதல் முறை யாரோ ஒருவர் பார்க்கும்போது தெரியாமல் செய்யும் புன்னகை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளையே உங்களுக்கு உற்சாகம் மாற்றும் இல்லையா? அப்படி அவர் பார்த்து உங்களை புன்னகிக்கும் போது ஆஹா இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிஃப் கலோஜன் நேச்சுரலி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அதை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களோட இயற்கை அழகு மீண்டும் கிடைக்கும். ஆஹா குழந்தையில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, 10 வயசில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கிளிஃப் கலோஜன் நேச்சுரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலில் இயற்கையாகவே கலோஜன் உற்பத்தியை அதிகரித்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவான சர்மம், இந்த வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், பொலிவான சர்மம் இவை எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டெடுத்து தரும். நீங்களும் ஒரு இயற்கை பொலிவோடு மீண்டும் வந்து புத்துணர்ச்சி பெற்று இருக்கலாம். இவற்றை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகில் ஸ்புட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகளையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள், கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்கே போய் பெற்றுக்கொள்ளணும்? ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேன சகல விதமான பொருட்களையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ நான் வந்து கேட்ட தலைப்புக்கு வந்து நீங்கள் பதில் எப்படி சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுன்னு சொன்னால் டக்குனு ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 01-12-775-0-01 அல்லது 01-12-775-111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படிங்கிறனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம்.
1: மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேறு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வா
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
2: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாக
3: நானும் போவது
2: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையால் சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் மொழி பேசும் பாடலாய்
4: பாடலாம்
2: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. இந்த சம்பவம் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குடகம பொருள பிரதான வீதி கருகில் இருக்க அத்துருகிரி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கோவின் அப்படிங்கிற பாதையின் அருகில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒரு பஸ் அப்புறம் டிப்பர் ஒன்று, இந்த ரெண்டுமே நேருக்கு நேர் மோதிருக்கு. இந்த அதிகாலை 4:15 அளவில் தான் இந்த விபத்து சம்பந்தம் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த விபத்தில் வந்து கிட்டத்தட்ட சுமார் 20 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து ஓமாகம ஆதார வைத்தியசாலைக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சாரதி இருக்கார் இல்லையா, இந்த பஸ்ஸை ஓட்டி சென்ற சாரதி வந்து கிட்டத்தட்ட 1 மணித்தியால போராட்டத்துக்கு பிறகு தான் அவர் இருந்த இடத்துலேருந்து மீட்டெடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கு. பிறகு அவரையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலைக்கு அனுமதிச்சிருக்காங்க. இந்த விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸுக்கும் டிப்பருக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கான விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றுருக்கு, யார் எதனால் இந்த விபத்து இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் காலையில் இந்த மாதிரியான விபத்து அதிகாலையில், அதுவும் வேலைக்கு செல்கிறதுக்காக போனவங்களை ஏற்றி சென்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு செல்பவர்களை ஏற்றி சென்ற ஒரு பஸ்ஸும் ஒரு டிப்பரும் தான் அப்படி மோதிருக்கு. ஸோ இதன் காரணமாக யோசிச்சு பாருங்கள், காலையில் அங்கே வாகன நெரிசல்கள் காலையில் அதிகாலையிலே 1-2 மணித்தியாலம் தடைப்பட்டிருந்ததெல்லாம் தாண்டி எத்தனை உயிர்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான விபத்துகளினுடாக. அப்போ இந்த மாதிரியான விபத்துகள் இடம்பெறுவதற்கான காரணம் என்ன, எப்படி இதை நம்ம குறைச்சு கொள்ளலாம், ஏன் யாரோட கவனையினம் இந்த விபத்துகளுக்கு வந்து காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை மேற்கொள்ளுங்க 011-2-775-001 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் அப்படியே போயிட்டு உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள், கடல் தொழில் உபகரண பொருட்கள், இப்போ எல்லாவற்றையும் ஒரே இடத்துல வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டேல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

0: சுடுவேண்டா, துணியை பிடிச்சு இறக்கன் கீழே.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன்?
0: உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது?
1: சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: முதல் வாழ பழகப்பா.
1: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
0: நீ கத்துல கத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
0: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
3: நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
5: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டிஎஸ் சேனநாயக்கர் கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன் வசந்த பார்வை நிகழ்ச்சியில்.
6: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
3: வசந்த பார்வை. வசந்த பார்வை வணக்கம் வசந்தம்.

காலைப்பொழுதின் உற்சாக வணக்க வசத்தோட இணைந்திருக்கிறீங்க. இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன வந்து உயிரிழந்திருக்கிறார். இவருக்கு வந்து துப்பாக்கி சூட்டு காயத்தோடு தான் அவர் வந்து முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி தான் உயிரிழந்திருக்காரு. அவர் வந்து தமக்கு தாமே துப்பாக்கி சூட்டை ஏற்படுத்திட்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்தாரா அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறாங்க. பார்ப்போம், அதை பற்றிய விவரங்கள் வரும் பொழுது உங்களோட நானும் பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி இருக்கும்போது எஸ்எல்எஸ் சான்றிதழ் வந்து இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விடயத்துக்கு வந்து கொண்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்களால் பயன்படுத்தப்படும் இந்த சுகாதார துவாய்களுக்கு, சானிடரி நப்கின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது எஸ்எல்எஸ் சான்றிதழ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த தரச்சான்றிதழோடு இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்து விநியோகிக்கலாம். அப்படி இல்லாமல் அந்த தரச்சான்றிதழ்கள் இல்லாத சானிடரி நப்கின்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் பெண்களுக்கான சுகாதார துவாய்களை வந்து உற்பத்தி செய்கிறது, அப்படி இல்லைன்னா பொதியிடுதல், விநியோகம் செய்தல் அப்படின்னு சொல்லி களஞ்சியப்படுத்தி வைத்தல், இந்த மாதிரி எது செய்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான தண்டனை வந்து கிடைக்கும். சரியா, எதிர்வரும் அக்டோபர் 8ஆம் தேதி முதல் தான் இந்த தடை சட்டம் வரப்போகிறது. அப்போது வந்து நீங்களும் அந்த மாதிரி தரமான பொருட்களை வாங்கி வைத்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த தரத்தை பரிசீலனை செய்து அதற்கான சான்றிதழை பெறுவதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், காலம் தாண்டியும் அந்த வீடு உங்கள் பெயரை சொல்லணும், இல்லை கட்டிடம் உங்கள் பெயரை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அப்படி உறுதியான உள்ளீடுகள் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. சும்மா கம்பி தாங்க அப்படின்னு கேட்காம நீங்கள் போய்ட்டு வாங்குற இடத்துல மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி உங்களோட கட்டிடங்களை வீடுகளை அமைத்தீங்க அப்படின்னு சொன்னால் காலம் தாண்டி பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது ஒரு விடயம். சரியா, ஸோ மறந்துடாதீங்க, இனிமேல் எப்பயாவது போய் வாங்கினோம்னா மெல்வா கியூஎஸ்டின்னு கேட்டே வாங்குங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக மாறிக்கணும். முன்ன இருந்த மாதிரி நம்ம வந்து அந்த பழைய இளமை தீரும்போதே அப்படின்னு மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு கிளிஃப் கலோஜின் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் அழகு, உடல் அழகும் போது வெளியில் இருக்கிற அந்த முகம் மட்டும் கிடையாதுங்க, வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், பொலிவான சருமம், இவை எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மீட்டெடுத்து தரும் காகில் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, நாம் கேட்டிருந்தோம் இந்த வீதி விபத்துகள் அதிகமாக இடம்பெறுவதற்கான காரணங்கள் என்ன, இதை எப்படி குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான பதில்களை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதை எப்படி மேற்கொள்ளுங்க, 0112-775-001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் கூட இணைந்து கொள்ளலாம். இப்போது ஏராளமான பிரசாந்த் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, சில பேரெல்லாம் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே போகும்போது பிரசாந்தோட பாட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாதையிலே நின்று கேட்குற அளவுக்கான ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் நடுவழியில் நின்றாதீங்க, ஆக்சிடென்ட்கள் அதிகமாகும். இப்போ உங்களுக்காக வரப்போகிறது ஒரு பிரசாந்த் பாடல்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: பாட்டு படிக்க முடியாதா? ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
2: குயிட் எக்ஸைட்டிங்.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
5: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வீதி விபத்துக்கள்லாம் பதிவாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வீதி விபத்துக்களை எப்படி குறைத்து கொள்ளலாம், ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, அரசாங்கம் வந்து அதிகப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியான வீதி விபத்துக்களை குறைத்து கொள்வதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. இதுக்கான மிக முக்கியமான காரணமாக யார் இருப்பா, என்ன காரணத்தினால இந்த அதிகமான வீதி விபத்துக்கள் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய நீராவணிலேருந்து சாந்தி கோவிந்தராஜன் என்னென்று சொல்லியிருந்தாங்க, அந்த பாண்டியரூப்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அந்த வீதி விபத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் சென்று பார்வையிட்டிருந்தாங்களாம். அந்த இடத்துல விபத்து நடந்தப்போ போக கிடைக்கல, அதுக்கு பிறகு அவங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதையில் அந்த விபத்து இடம்பெற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் போட்டு மூடியிருந்தாங்களாம். அந்த அதில் ரத்தமெல்லாம் இருந்த இடங்கள் எல்லாம் மறைகிறதுக்காக அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக போயிடுச்சு. மட்டக்களப்புக்கு ஆஃபீஸ் விஷயமாக போய்கிட்டு இருந்த ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், சிறிது நேரம் முன்னாடி வந்து ரெடியாகி வந்திருந்தார்னு சொன்னால் இந்த விபத்தை கூட தவிர்த்திருக்கலாம். காரணம், தூர பயணம் செல்லும் பஸ்கள் இருக்கு இல்லையா, மிக வேகமாக அந்த பாதைகளில் வந்து பயணம் செய்கிறாங்களாம். அப்படி இருக்கும்போது இவரும் கவனீனமாக போயிருந்தா இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தாங்க அவங்களும். ஸோ அதனால் எங்கேயாவது போகும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெதியாக ரெடியாகி கெதியாக போகாமல் கொஞ்சம் நேரம் வைத்து ஒரு 5 நிமிடம் முன்னாடி போயிருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரியான விடயங்களை கூட தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக மும்தாஸ் பேகம் இணைந்திருந்தாங்க கொழும்பு 14 அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்புக்குள்ள சில ஏரியாக்களில் ஓடுற பஸ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் தான் ஓடிட்டுருப்பாங்க அவங்க சொன்ன மாதிரி. அந்த மாதிரி நிறைய ரேஸ் ஓடுற பஸ்கள் வந்து இந்த கொழும்புக்குள்ளே காண கிடைக்குதாம். அப்படி இருக்கும்போது ஒரு முறை அவங்க வந்து ஒரு பஸ்ஸில் போயிருக்கலாம், ஓட்டிட்டு போனவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக வேகமாக போயிட்டு ஒரு சடன் பிரேக் போட்டிருக்காரு. அப்படியே முன்சீட்டில் போயிட்டு தலையெல்லாம் பட்டு பின்னாடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பஸ்ஸில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கர்ப்பிணி தாய் இருக்காங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக போங்க அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதுக்கப்புறம் ரொம்ப மெதுவாக பத்திரமா வாகனத்தை செலுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக பொறுப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது, எல்லா சாரதிகள்கிட்டையுமே பொறுப்பும் கவனமும் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் இந்த வேகம் துடிப்பு அதன் காரணமாக தான் இந்த விபத்துகள்லாம் இடம்பெறுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து சரோஜினி இணைந்திருந்தாங்க எட்டியாந்தொட்டையிலேருந்து, அவங்களும் சொன்ன விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கவனீனமான விஷயந்தான் காரணம் இதுக்கு சாரதிகளோட அப்படின்ட்டுருந்தாங்க. விமலாதேவி இணைந்துட்டு சொல்லியிருந்தாங்க ரத்னபுரியிலேருந்து, சில நேரங்களில் அந்த முதல் நாள் மதுபோதை இல்லை மதுபாவனை எதுவும் எடுத்து இருந்தா அப்படின்னு சொன்னால், சரியான தூக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையிலேயே வாகனங்களை எடுத்து ஓடும்போது இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு தான், இதுதான் இதுக்கான காரணமாக கூட நாம் வந்து எடுத்துக்கலாம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அலைமுறை ஏற்பட்டுதுங்க 0112-7175-0031 அல்லது 0112-7175-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்து வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள், கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே இடத்துல பெறணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போனால் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, டக்குன்னு போங்க ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம்.

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கொடகம பொருள பிரதான வீதியின் அத்துருகிரிய கோவிந்தமாவத்த அருகில் பஸ் ஒன்றும் டிப்பர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இன்று அதிகாலை 4:15 மணியளவில் இந்த விபத்து நேர்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தினால் குறித்த வீதியூடான போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேல் தடைப்பட்டிருந்தது. விபத்தில் காயங்களுக்குள்ளான சுமார் 20 பேர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
1: வருகின்றனர்.
2: ஊழல் முறைப்பாடுகளில் சிக்கினால் பதவி பறிக்கப்படும் என அமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அத்துடன் புதிய திட்டங்களை ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு முக்கிய தொழில் திட்டங்களுக்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அமைச்சர்களின் பதவி பாரபட்சமின்றி பறிக்கப்படும் எனவும் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் மிக வேக வேகமாக தங்களோட வேலைகள்லாம் செஞ்சுட்டு அப்படியே ரேடியோ கேட்டுட்டு இருப்பீங்க. அப்படி ரேடியோ கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை கூட வந்து அப்படியே உங்கள் காதுகளுக்கு தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். சிலப்பெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த காலையிலே எழுந்ததும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் தலைவலி மாதிரி இருக்கும், ஒரு லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்குல்ல, அப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஃபீவர் வருது, தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் வேலைகளுக்கு தடை போடாமல் டக்குன்னு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், நீங்களும் உங்களோட வேலைகளை விரைந்து செய்யலாம். ஆனால் ஞாபகப்படுத்துட்டு, ஐரோப்பாவிலெல்லாம் இப்போ வந்து அதிகமான வெப்பம், கடும் வெப்பம். இங்கே என்ன வெப்பம், அங்கெல்லாம் கடும் வெப்பம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு நன்மை, யாருக்கு நன்மை? சீனாக்காரருக்கு தான் நன்மை. ஐரோப்பாவில் வெப்பம் வந்தால் சீனாக்காரருக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், சீனாவில் தயாரிக்கப்படுற ஒரு பிராண்டு ஏசி இருக்கு இல்லையா, அந்த ஏசிக்கு வந்து மிக முக்கியமான ஒரு டிமாண்ட் இப்போ அங்கே கிரியேட் ஆகிருக்கு. அதுவும் ப்ரோட்டோஸ்பிளிட் அப்படிங்கிற முறையிலான இந்த ஏசிக்கு தான் இந்த டிமாண்ட் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, ஐரோப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 °C தாண்டிய வெப்பம் வந்து காணப்படுது. ஆனால் அங்கே இருக்கிற கட்டிடங்கள் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கட்டிடங்களாக இருக்கிறதுனால அந்த சுவர்களை உடைக்கிறதுக்கோ இல்லை அதில் துளையிட்டு ஏசிகளை மாற்றுறதுக்கான சட்டங்களும் அங்கே கிடையாது. ஏன்னா அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸ்பிளிட் அப்படிங்கிற ஏசியை வந்து ஜன்னல்லையே ஃபிட் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக அந்த ஜன்னல் இருக்கிற ஏரியாலே ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஏசியை நமக்கு தந்துடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நாட்டில் வந்து இந்த ஏசியை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சைனாவிலேருந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏசியை வாங்கிட்டு இருக்காங்க. அதிலேயே மிக முக்கியமாக வந்து இந்த ஏசி ஒன்று வந்து சுமார் 750 € இருந்து விற்பனை செய்யப்படுது. ஆஹா, ஐரோப்பாவில் எது நடந்தாலும் சீனாக்காரருக்கு நன்மை நடந்திருக்கு இல்லையா. இங்கேயுமே கிட்டத்தட்ட அப்படியான வெப்பநிலைகள்லாம் இருக்குது, பட் இந்த அளவுக்கு இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் ஓகே தான் இங்கே. சரி, இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வெளியிலலாம் கிளம்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலும் ஆஹா அடடா இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, யாருப்பா இந்த பையன், யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அது இயற்கையாகவே உங்கள் உடலில் வந்து கலோஜன் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு இயற்கை அழகையும் பொலிவையும் மீட்டுத்தரும். அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா பல பலன்னு தெரிகிற முகம் கிடையாதுங்க. வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், பொலிவான சருமம், இவை எல்லாம் சேர்ந்தது தான் அந்த அழகு. அவற்றை எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளிஃப் கலோஜன் நேச்சுரல் உங்களுக்கு மீட்டுத்தரும். காகில் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது நாம் வந்து ஒரு வீடு கட்டுறோம், இல்லை நமக்கு ஒரு கட்டிட உபகரண பொருட்கள் தேவைப்படும், அப்படி கடல் தொழில் உபகரண பொருட்கள் தேவைப்படும், இவை எல்லாவற்றையும் ஒரே இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வரணும்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம்.

0: 92.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மிதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல்
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம்.
1: தாட்டுத்தான்
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

0: முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது.
1: The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
2: நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
3: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரி. கோயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன் வசந்த பார்வை நிகழ்ச்சியில்.
4: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
2: வசந்த பார்வை. வசந்த பார்வை
5: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.6 102.8 வசந்தம் FM. வணக்கம் வசந்தம்.

0: மனிதர் மறைந்து விடலாம், ஆனால் அவர் படைத்த கலை என்றும் மறைவதில்லை. அந்த வகையில் இன்று தனது படைப்புகளின் வழியாக கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் கலைஞரின் பிறந்த நாள். தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய பாதையை உருவாக்கிய கிராமத்து மண்வாசனையை வெள்ளித்திரையில் உயிரோட்டமாக பதிவு செய்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை இன்று அன்போடு நினைவு கூறும் நாள்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன்.
0: ஒரு இயக்குனராக மட்டுமல்லாமல் தமிழ் மண்ணின் கலாச்சார

0: சமுதாயத்தையும் மனித உறவுகளையும் திரைப்படங்களின் மூலம் உலகிற்கு எடுத்து சென்ற மகத்தான கலைஞர் இவர். 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயத்தை இவர் தொடங்கினார்.
1: பண்ணும்போது எப்படியா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு ஊருக்கு போயிடலாம், ஊருக்கு போய் விவசாயம் கூட பார்க்கலாம், பட் அந்த எய்ம் விட்டுறக்கூடாது சொல்லி 14 லேயா இருந்தேன். 5 லட்சம் ரூபாய் அந்த படத்தை எடுத்து முடிச்சேன். பீப்புள் லைக் பண்ணுவாங்களா முடியாதா, ஏன்னா கமலஹாசன் கோணம் கட்டி அனுப்பிச்சிருக்கேன் ஒரு ஹீரோவை. ஒவ்வொரு நைட் எனக்கு தூக்கமே கிடையாது, மறுநாள் அப்படி வெந்திருக்கிறேன், ஒரே கிளாப்ஸ், ஒரே எங்க பார்த்தாலும் நெல்ல பாரதிராஜா பாப்புலர் ஆயிட்டேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ரொம்ப கிளாப்ஸ் வந்து பாரதிராஜா ஒரு பெரிய பகடத்தை கொடுத்தாங்க அது தமிழ் மக்களுக்கு. அதனாலதான் சொல்லுவேன், எங்க இருந்தாலும் என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய மாறு.

0: அலைகள் ஓய்வதில்லை.
1: நான் எதிர்பார்த்ததுக்கு மேல அதிகமாக வரவேற்பு வந்தது அலைகள். அது மட்டும் ஒரு மெசேஜ் சொல்லி, காதல் ஜாதி மதங்களை கடந்தது, காதலுக்கு அடையாளம்
2: கிடையாது.
0: முதல் மரியாதை,
1: முதல் மரியாதை காதல தான் நான் பெரும்பாலும் சொல்லுவேன். இட் இஸ் நாட் லவ், மோர் தென் தட் லவ். அந்த பிளாட்டானிக் லவ் எல்லாம் சொல்லுவாங்க, அதை மிஞ்சியது காதல் அப்படிங்கறத நான் முதல் மரியாதையில சொல்லுவேன். ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் மனது, அது மாதிரி லவ் இல்லைன்னா கிரியேட்டருக்கு கிரியேட் பண்ண முடியாது.
0: வேதம் புதிது, கருத்தம்மா, அந்தி மந்தாரை உள்ளிட்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கினார்.
3: கண்ணுக்குள் ஒரு நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா.
0: பாரதி ராஜாவின் திரைப்படங்களில் கிராமங்கள் வெறும் படப்பிடிப்பு இடங்களாக இல்லை, அவை கதையின் உயிராக இருந்தன. வயல்வெளிகள், மழை, காதல், பாசம், உறவுகள், மனிதநேயம், இவை அனைத்தையும் இயல்பாக பதிவு செய்த அவரது படைப்புகள் இன்றும் ரசிகர்களின் மனதில் வாழ்கின்றன.

0: மட்டுமல்லாமல் எண்ணற்ற புதிய நடிகர்கள், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் இவருக்கே உரியது.
1: வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. கமல், கமல் ஒரு நல்ல கலைஞன். டைட்டில் போடும்போதும் சப்பான் முடியும் பேர் போட மாட்டேன் கமல்னு ரொம்ப புதுமையா இருக்கு விடுங்க. இவன் வந்து அப்பதான் வந்திருக்கான் ரஜினி. ஒரு படம் பண்றேன், நியூ டைரக்டர். அப்புறம் சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு கேரக்டர் பண்ணும்போது என்ஜாயிடுச்சு. இதை எப்படி இருக்கு,
0: இளையராஜாவுடன் இணைந்து இவர் உருவாக்கிய திரைப்படங்களும் பாடல்களும் இன்றும் ரசிகர்களின் இதயங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன.
1: இசைஞானி இளையராஜாவும் நானும் 50 ஆண்டு கால நட்பு. என் படம் பேசுறது இல்லைன்னா என் படம் இருக்கு, இனி பேச வைக்கிறேன் என் படத்தன்மை இளையராஜா. என்ன எந்த படமா இருக்கட்டும், என்னுடைய படங்களும் சைல்ட் நிறைய கொடுப்பேன். ஏன்னா அது இளையராஜாவுக்கு நம்ம இடம், அந்த இடத்த நம்ம தொடவே கிளைக்கே போகும்போது இல்லை ஒரு ஃபுல் ரீல் சைலண்ட் 1000 feet இதை சைலண்டா நீங்க படம் பார்க்க முடியும். அதை பேச வைப்போம் இளையராஜா.
2: அந்த நிலாவத்தான கையில பிடிச்சே
0: பாரதி ராஜா அவர்கள் தனது திரைப்படங்கள் மூலம் இந்திய அளவில் மிக உயர்ந்த அங்கீகாரங்களை பெற்றவர். 2004 இந்திய அரசின் 4வது உயரிய குடிமக்கள் விருதான பத்மஸ்ரீ விருது இந்திய திரைப்பட துறைக்கு அவர் ஆற்றிய சிறப்பான பங்களிப்புக்காக வழங்கப்பட்டது. தேசிய திரைப்பட விருதுகள் அவரை மொத்தம் 6 முறை கௌரவித்துள்ளன. 1982 சீத கோக சில்லகா என்ற திரைப்படத்திற்காக சிறந்த தெலுங்கு திரைப்படத்திற்கான தேசிய விருதும் இவருக்கு கிடைத்தது. 1986 முதல் மரியாதை திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேசிய விருதை பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1988 வேதம் புதிது திரைப்படம் சமூக பிரச்சினையை மையமாக கொண்ட சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றது. 1995 கருத்தம்மா திரைப்படம் குடும்ப நலம் சார்ந்த சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்றது. அதன் பின்பு 2001 கடல் பூக்கள் திரைப்படத்திற்காக சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது அவரை வந்தடைந்தது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள், பிலிம் பேர், தென்னிந்திய விருதுகள், நந்தி விருதுகள் என எண்ணற்ற உயரிய அங்கீகாரங்களையும் பாரதி ராஜா அவர்கள் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவை அனைத்தையும் விட மிக பெரிய விருது ஒன்று இருக்கின்றது. அது தலைமுறைகள் கடந்தும் தமிழ் ரசிகர்களின் இதயங்களில் அவர் பெற்றிருக்கும் அன்பும் மரியாதையும் தான். அதனால்தான் பாரதி ராஜா என்ற பெயர் என்றும் தமிழ் சினிமா வரலாற்றில் அழியாத ஒரு அத்தியாயமாக நிலைத்திருக்கின்றது. திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது மனிதர்களின் வாழ்க்கையையும் உணர்வுகளையும் பதிவு செய்யும் ஓர் கலை என்பதை தனது ஒவ்வொரு படைப்பின் மூலமும் நிரூபித்தவர் தான் பாரதி ராஜா. கிராமத்து மண், மனித உறவுகள், காதல், பாசம், சமூக சிந்தனை இவை அனைத்தையும் தனது தனித்துவமான கதை சொல்லும் பாணியில் திரையில் உயிர்ப்பித்தவர் பாரதி ராஜா. அவர் இன்று நம்மிடையே இல்லை என்றாலும் கூட அவர் உருவாக்கிய திரைப்படங்களும் அறிமுகப்படுத்திய கலைஞர்களும் காலத்தை வென்ற பாடல்களும் தமிழ் சினிமாவிற்கு அவர் விட்டு சென்ற அடையாளங்கள் என்றும் அழியாதது. இன்று இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் நினைவு நாளில் அவரின் வாழ்க்கை பயணத்தையும் தமிழ் சினிமாவிற்காக அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றது வசந்தம் FM.
3: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள், இன்றைய நாள்
4: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
5: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
4: வசந்தம் FM.
6: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
7: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
9: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்

0: சத்தி சுடுதுண்டா துணியை பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
1: முதல் வாழ பழகப்பா.
0: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
1: நீ கத்துற கத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
0: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
1: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.
5: அப்பா ஒரு கதை சொல்லவா?
6: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
7: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
8: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
7: வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
8: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
9: குயிட் எக்ஸைட்டிங்.
10: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
11: காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் எங்கே விரைந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனதா ஸ்டைல்ஸ் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகலவிதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இயற்கை அழகு அப்படிங்கிறத மீட்டெடுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. கிளிஃப் கலோஜன் நெசலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்களோட இயற்கை அழகு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாமல் பொலிவான சருமம், இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கிளிஃப் கலோஜன் நெசுரலை காகல் ஸ்புட்ஸ்ரீ மற்றும் முன்னணி மருந்துகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது சகஜமாயிரும் இந்த காலகட்டங்களில். அப்படி தலைவலி காய்ச்சலில் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பித்துக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? 2 மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இது ஒரு பேரசிட்டமோல் வகை அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க. அதிகப்படியான வீதி விபத்துகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களிலும் இடம்பெற்றுருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாமளும் கேட்டிருந்தோம். நிறைய பேர் நிறைய விடயங்களை சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கினூடாக யார் இணைந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அருள்மொழி இணைந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கவனமீனமாக வாகனங்களை ஓட்டுதல், மதுபோதையில் வாகனங்களை ஓட்டுதல், கதைத்து கொண்டு வாகனம் ஓட்டுதல், அல்லது முறையான நித்திரை இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், இந்த மாதிரியான செயற்பாடுகள் தான் இந்த வீதி விபத்துகள் இடம்பெறுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் மிக முக்கியமாக ஒருத்தர் சொல்லியிருந்தார், வெஸ்டர்ன் ராஜா இணைந்துட்டு சொல்லியிருந்தார், அன்பான காலை நேரம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பாடல்கள்லாம் அருமை, நல்ல தலைப்பு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்லி கவிதை மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார். மது கடையையும் மாது உடையையும் இழுத்து மூடினால் வீதி விபத்துக்களை தடுக்கலாம், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீதி விபத்துகள் இடம்பெறும் போது, இல்லை இந்த அதிகப்படியான வீதி விபத்துகள் வந்து இடம்பெற்றுருக்கு இந்த நாட்களில், அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அழைப்பினை மேற்கொண்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கினூடாகவுமே சொல்லலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க. 0112-275-0001 அல்லது 0112-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். வீதி விபத்துக்களை தடுக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் டேக் கேர், வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற செயல் திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து செயற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, அதை எப்படி தவிர்க்கலாம், அல்லது ஏற்பட்ட பிறகு எவ்வாறு செயற்பட வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிற செயல் திட்டமானது நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று இருக்கு. அடுத்தடுத்த மாதங்களில் எங்கெல்லாம் இடம்பெற இருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம் வசந்தம்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராக.

0: கலந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்
3: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: செல்வம்
5: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
6: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
7: ஸ்டார் ஆஃப் தி டே

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசந்தோட இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வீதி விபத்துகளை எப்படியெல்லாம் குறைத்து கொள்ளலாம், அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் இருக்கு, இல்ல நீங்க பார்க்கும்போது இல்ல நீங்க பார்த்த ஒரு பெரிய வீதி விபத்து என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தோம். இப்படியான விடயங்களை கலந்துரையாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதிக அளவிலான வீதி விபத்துகள், இது பொருள் சேதமாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இதை மீட்டெடுத்துக் கொள்ளலாம். ஆனா இதில் உயிர் சேதமும் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மிக முக்கியமா இவற்றை தடுத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படி தடுக்கலாம், எல்லாருமே எடுத்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு வந்து அழைப்பினை மேற்கொண்டவங்களும் சரி அப்படி இல்லைன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கினூடாகவும் சரி, எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன, ஓகே இது வந்து சாரதிகளின் கவனயீனம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே பதில தான் சொல்லியிருந்தாங்க நமக்கு அழைப்பினை மேற்கொண்டு ராஜலட்சுமி அம்மா கிரியலையிலிருந்தும் ரமேஷ்குமார் கீரிமலையிலிருந்தும் கூட சொல்லியிருந்தாங்க. இதை சொல்லிட்டே இருந்தோம்னு சொன்னால் இது இப்படியே தான் இருந்துடும், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது மிக முக்கியம் அந்த போக்குவரத்து விதிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கட்டாயமாக அழுத்தமாக பின்பற்றணும். இதை மாதிரி தான் போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் அந்த இடத்துல போகணும். அடுத்தது அதிக வேகம், இந்த ரொம்ப சூப்பராக சவுண்டாக பாட்டை வச்சுட்டு வாகனத்தை அப்படியே ரோட்டில் வேகமாக ஓட்டினோம்னா அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு செகண்ட் போதும் அது மாறுறதுக்கு. அதுலேயும் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் பயணம் செய்துக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருவர் நம்மளை முந்தி செல்லும் போது அதை பார்த்துதான் டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒரு சொல்லுவாங்க, என்ன அவன் உன்ன முந்தி போகிறது, அவனை முந்திட்டு நாம போவோம், நீங்கள் அவனை முந்திட்டு போனீங்கன்னு சொன்னால் ஒரு கனப்பொழுதில் அவனை விட்டுட்டே நீங்கள் போயிருவீங்க. அதனால் இந்த மாதிரியான செயற்பாடுகள், இல்லை ஒருத்தரை முந்தி செல்லணும், இதில் ஜெயிச்சு என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்மையில் ஒரு வீடியோ கூட வைரல் ஆகிருந்துச்சு. ஒரு வாகனத்தில் ஒருவரை முந்தி சேர்ந்து முந்திக்கிட்டு ஒருத்தர் முன்னாடி போயிடுவார், பின்னாடி இருக்கிற டக்குன்னு நான் அவரை முந்த போகிறேன் அப்படின்னு வாகனத்தை திருப்பும் போது பக்கத்தில் இருக்கிற நண்பர் தட்டி சொல்லுவார், இதில் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் தோத்துட்டு இருக்கவே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி வீதிகளில் பயணம் செய்யும் போது, இல்லை வாகனங்களை ஓட்டும் போது, இல்லை பாதையை கடந்து செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக கவனமாக செல்ல வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்குது. அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருசக்கர வாகனங்கள் ஓடுறவங்க இருக்கீங்களா, அவங்க பூந்து பூந்து பூந்து பூந்து போயிடலாம் டிராஃபிக் டைம்லங்கிறது சரி, ஆனால் வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாதசாரிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் போகிறதோ அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒரு ஒரு ஓடையில் இல்லை ஒரு குறுக்கால் இருக்கும் வீதியிலிருந்து உள் நுழையும் போது என்ன பண்ணணும்னா, இருப்பக்கமும் பார்த்துட்டு உள்ளே வரணும், திடீர்னு அப்படியே வந்து பைக் உள்ளே விட்டுட்டோம்னா பக்கத்தில் இருந்து வர்ற வாகனங்களால் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாதசாரிகள் வந்து ஜீப்ரா கிராசிங்கில் கவனமாக போகணும், கண்ட இடத்துலையும் ஓடி அங்கால எங்கால ஐயோ டக்குன்னு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பாஞ்சு போனீங்கன்னு சொன்னால் அப்புறம் டக்குன்னு போயிட வேண்டியதான். இந்த மாதிரியான விடயங்கள்லாம் இருக்குது. வாகனங்களை ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் அணிவதை வந்து கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்வளவுதான் நாங்கள் வந்து வேலை திட்டங்களை கொண்டாந்து வச்சாலும் இந்த மாதிரியான வீதி விபத்துகளை தடுத்து கொள்ளணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு மக்கள் உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இப்போ நீங்கள் பயணம் செய்கிற ஒரு பஸ்ஸில், இல்லை பஸ்ஸின் சாரதியோ இல்லை வாகனத்தின் சாரதியோ வீதி விதிமுறைகளை வந்து பின்பற்றாமல் வேகமாக செயற்படுறாரு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்கும்போது உங்களுக்கு இல்லையே இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு தெரிஞ்சுனா, நீங்கள் நேரடியாக போயிட்டு அவர்கிட்ட சொல்லலாம், வாகனத்தை வந்து வேகமாக ஓட்டாதீங்க, மெதுவாக ஓட்டுங்க, இல்லை கவனமாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவர் அதை கேட்காத பட்சத்தில் அவருக்கு அவரை பற்றிய என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கூட நீங்கள் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒருவர் சம்மந்தப்பட்ட விடயம் கிடையாது, அவரோட சேர்ந்து பல உயிர்கள் சம்மந்தப்பட்ட விடயம் அப்படிங்கிறதுனால அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்து அவரை திருத்தலை அப்படின்னு சொன்னால் அது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தவறாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால கண்முன்னே நடக்கும் இந்த மாதிரியான தவறுகளையும் தட்டி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிருன்னு சொன்னால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்பையும் வழிமுறைகளையும் நாமளே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து வெறுமனே ஒரு கவனக்குறைவினால சாரதிகளையோ இல்ல வாகன ஓட்டுறவங்களையோ மட்டும் நம்ம குறை சொல்லிட்டு போயிட முடியாது. இது எல்லாமே ஒரு சமூகமா நமக்கான பொறுப்பு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, பாதுகாப்பாக பயணிக்க வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் இருக்கு. காரணம் இது பொருள் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல, இது உயிர் சம்பந்தப்பட்ட விடயம் அப்படிங்கிற விடயத்தை இன்றைய தினம் ஞாபகப்படுத்திட்டு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடை கட்டணும், இல்ல கட்டிடத்தை கட்டணும், என்ன பண்ணணும், உறுதியான உள்ளீடுகளை கொண்டு கட்டினீங்க அப்படின்னு சொன்னா அது சூப்பராக நிலைத்து நிற்கும். அப்படி உறுதியான உள்ளீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை கொண்டு உங்களோட வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள், அல்லது கட்டிடங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். காலம் தாண்டியும் பரம்பரை தாண்டியும் உங்கள் பேர் நிலைத்து நிற்பதற்கு அது உதவியாக இருக்கும். இன்றைய தினம் எனக்கு அழைப்பினை மேற்கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்களுக்கும், ஃபேஸ்புக்கினூடாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொண்டு நானும் விடைபெறப் போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு கலையகத்தில் எம்எல் கிருபணா வந்திருக்காங்க. விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா இருங்க. போயிட்டு வரேன் மக்கள்.

0: வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் டென்டிக்ளோசிவ்
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: நேரம் காலை 10 மணி.

0: திட்டமிட்டில் வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நவகமுவ வந்துரம்முல்ல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் இன்று காலை உயிரிழந்துள்ளார். ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 26 வயதுடைய இளைஞரே இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக நவகமுவ போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: சவுதி அரேபியாவிற்கு சுமார் 196 கோடி டாலர் பெறுமதியான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இந்த ஆயுத விற்பனை அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதற்காக இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சவுதி அரேபியா கூறியுள்ள ஆயுதங்களில் சுமார் 20,000 மேற்பட்டவை துல்லியமான தாக்குதல் ஆயுத அமைப்புகளில் அடங்கும் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை என்றும் சுமந்து வந்திருக்கின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலாவது நீர் யார்? வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சகுந்தலா தேவி? ஆடி பிறந்தாச்சு, கூழ் ரெடி ஆகுது, கொழுக்கட்டையும் ரெடி ஆகுது. அப்படியா? சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். ஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றேன். இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வத்தளையிலிருந்து வந்திருக்கின்றார் கிருஷ்ணகுமார் இணைந்திருக்கின்றார். அதே போன்று கொழும்பு 15 அஞ்சனா அப்பார்ட்மெண்ட்ல இருந்து லோகநாதன் இணைந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். மனதை தொட்டு செல்லும் தாயின் பாடலோடு ஆரம்பமாகி இருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் MTS சத்தார் இணைந்திருக்கின்றேன், நட்புட்டி முனையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். யாழ்ப்பாணம் அச்சிவேலியிலிருந்து உமா இணைந்திருக்கிறாங்க. கணவர் ராஜனுக்காகவும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே கிண்ணியா நசூர் இணைந்திருக்கின்றார். காளிமுத்து கொட்டக்கிளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நிகழ்ச்சியோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி கிறிஷ் இணைந்திருக்கின்றார். ஸ்டீஃபன் வந்திருக்கின்றார். கொழும்பு 5 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இந்துளையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறது. இவளை அசுருதீன் இணைந்திருக்கிறாங்க. குறிஞ்சங்கேணியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். எஸ் பரமானந்தன் வசிஹரன் வந்திருக்கின்றார். ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆரியம்பதி இதிகரத்தனம் வந்திருக்கின்றார். அதுபோன்று அண்ணா வணக்கம், என்னுடைய

பேரையும் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் இணைந்திருக்கிறார். வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற தேவளை ராஜராம் இணைந்திருக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை. ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. வடிவேல் பிள்ளை புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. இனிமையான பாடல்களோடு ரஞ்சனி நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா இணைந்திருக்கிறாங்க. கொழும்பு சங்கமித்த மாவட்டத்திலிருந்து ஜோகா செல்வா தயா திலீப் ஆகியோரை இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குணேஷ் ராஜா வந்திருக்கிறாங்க. முகமது சாலை வந்துக்கிறாங்க. மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:31. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கிறேன்.
1: எனக்கு புதுமலோட்டா எனக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு போட்டிங்களே பாட எனக்கு லைன் கிடைக்கல அம்மாவுக்கு. எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. அது உங்களுக்காக ஒண்ணு கேட்கணும்னு எனக்கு கேட்க கிடைக்கல.
0: அப்படியா? அப்படியா? சரி, இப்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பேச கிடைச்சிச்சேனா?
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சரி, ராஜலட்சுமி
1: தாய் பாட்டு போட்டீங்க தானே முதன் முதலியே
0: பாருங்களேன். அப்ப நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க.
1: ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. அதெல்லாம் ஒரு தாய் இல்லாத உங்களுக்கு அந்த பாடலை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவோ ஆறுதலா இருக்கும். தாய் அம்மாங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. ஒரு என்னன்னு சொல்ல முடியல எனக்கு.
0: தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை,
1: மிக்க மந்திரம் இல்லை.
0: சரி, சொல்லுங்க. நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அன்பு சேருக்கு, கிருபா சேருக்கும், மற்றது என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எனக்காகவும், மூதூர் வடிவேலையா, அருள்மொழி, வட்டகச்சி நந்தகுமார் அம்மா, மற்றது வாடச்சேனி பத்மா அம்மா, மருதகலை தனலட்சுமி, எட்டியாந்தோட்டுக்கு தம்பி தயாளன், ரமா அண்ணி, ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி ஐயா, மற்றது சரோஜினி அம்மா பனாவத்தில் இருக்கும், மற்றது நம்ம குலரத்னம் ஐயா, சின்னையா மகாதேவன், உமாச்சந்திரன், மயன்பூர் பசீர், இவர்களுக்கெல்லாம் சேர்த்து வசந்தம் கேட்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் யாருமே சேர் நல்லா பாடல் போடுவாரு. இருக்கிறேன்.

0: கிடைக்கக்கூடிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணிய பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன், உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: முதல் வாழ பழகப்பா.
2: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
3: நீ கத்துல கத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
3: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
4: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
5: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: பேசுறேன்.
0: சொல்றீங்க அப்படியா?
1: நல்ல உச்சாரமா இருக்கும். உங்களோட பாடல் எல்லாம் சூப்பரா இருக்கு தானே?
0: சரியா,
1: பாடலை கேட்டுக்கிட்டு நாங்க சந்தோஷமா இருக்கோம்.
0: சரி, அப்ப சொல்லுங்க, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? ஜூட்
1: பாடல் கேக்கிருக்காங்க. ஸ்ரீநாத், உதய், சீதிகா, விதுசா, லக்ஷி, சர்வீஸ், அமுத்திரிகள மனோட குடும்பத்துக்காகவும் அசாடு குடும்பத்துக்காகவும், அண்ணா புவாக்பேட்டி பெகத்திபுரியில நம்ம பபானி கார்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. உங்க வசன சத்தமா கேட்பாங்க அந்த கார்மெண்ட்ல. அவரை பேத்துக்காக சிவராஜா, பபானி, சித்ரா, பத்மாக்காக நல்ல பாடல் இருக்காங்கன்னா, அமித்ஷாவில சீக்கி பஸ் வருதாங்கன்னா, சேகர் டைல சுற்றி வசனம் கேட்பாங்க. எல்லோருக்காக வசனம் கேட்ட எல்லோருக்காக உங்களுக்காக கேட்பாங்க.

சுகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் கிரமான, நான் இந்திரகலையிலிருந்து அரசு இணைந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை, வணக்கம் கிருபா பாட்டு தலைவனே, பாடல் பிரமாதம், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மங்கேக்கரசி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறது. இவ்வளவு இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி முஃபீர் இருந்திருக்கின்றார். காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இதேவேளை வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, இன்னைய நிகழ்ச்சி நினைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சுகந்தி இணைந்துக்கிறாங்க. ஹரோலினா சுகந்தி, பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சங்கானையிலிருந்து கனகரத்தினம் இணைந்திருக்கின்றார். துள்ளல் பாடல்களை தூள் கிளப்புகிறது வசந்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஸ்மைல் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து மனைவி நதீரா, மகன் இன்சாப், மகன் அல்தாப் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சீலன் கௌரி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நான் இலங்கேஸ் இணைந்திருக்கின்றேன், ரொசல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஹரல் சந்திரா நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை சசிகலா வந்திருக்கிறாங்க, புசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ராஃபி வந்திருக்கிறாங்க, அருமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். செல்வராஜ் இணைந்திருக்கின்றார். அதுபோன்று பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மீனகை குறிப்பிடுகிறாங்க. அமரா வந்திருக்கின்றார், அத்தனை பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திவான் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். நல்லா இருக்கிறேன், தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. வரக்காப்பொலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். குமார் வந்திருக்கிறார். அதுபோன்று அளவட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து சத்தா ஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கின்றார். முந்தாஜ் வேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி குணா வந்திருக்கின்றார். ஹட்டன்ல இருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 73,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று வரை நாட்டில் பதிவாகிய டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 73,455 பதிவாகியுள்ளது. அத்துடன் 50 டெங்கு மரணங்களும் பதிவாகியிருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1025 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் அதிகளவான தொற்றாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 38,700 காணப்படுகிறது. இதேவேளை இந்த மாதத்தின் கடந்த 16 மாத்திரம் 18,076 டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்தியாவின் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் கோவிட் வைரஸ் தொற்றினால் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில சுகாதார ஆணையாளர் ஜி வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், சிறுநீரக பிரச்சினைகள் போன்ற இணை நோய்களினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஜூன் 26 முதல் ஜூலை 16 வரை 12 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 4 பேர் பலியாகியுள்ளனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வருஷம் 16 திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம், கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல்
0: சந்திரா. ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க ஹரல் சந்திரா. அதே உற்சாகத்தோடு உங்கள் குரலில் ஒரு பாடல்.

0: ஆடும் மனதிலே ஆறுதல் தாரீரோ ஓடும் ஒரு நன்றி.
1: அருமையான பாடல் அண்ணா, நீங்க பாடி ஓடுற முகத்தை நிப்பாட்டிட்டீங்க பாருங்க. எங்களுக்கு காத்து இல்லாம பண்றதுக்கு எப்படியா பாடுறது? அதுதானே. சரி சொல்லுங்க, இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல்கள் கேட்பதாக இருக்கிறீங்க?
0: எங்களது கல்முனை சஞ்சீவா படத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் மகரி, கல்முனை பொதுச் சந்தை காரிகளே தேநீர் கடை வைத்திருக்கின்ற நியூட்டன் ராகல், தேவமணி டீச்சர், முகமது ரவிக்கர், கமலன் தவராஜா, எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜோய், மலர், சம்மந்துரை, கமலினி, ஹாரதி, கமிலா அனைவரையும் வைத்துக் கொண்டு
1: ஹரோ சந்திரா. நீங்க வந்து நிறைய உண்மைகள் சொல்லுவீங்க, அதிகமா அது பொய் சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் எவ்வளவு தரம் நீங்க பொய் சத்தியம் பண்ணிருப்பீங்க? உங்களோட மனசாட்சியை பற்றி சொல்லுங்களேன்.
0: எங்களுக்கு சத்தியம் பண்ண கூடாது என்று
1: அதோட விட்டுரும், ஆளை விட்டா காணும் அப்படின்னு சொல்லியா?

சுகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:20 இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளலாம். அபிசாவளையிலிருந்து செபஸ்டியன் நடந்திருக்கின்றார். அண்ணா வேற லெவல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதே போன்று ஃபர்ஷாது வந்திருக்கின்றார் நிகழ்ச்சிக்கு. வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வழி. கழுதாவளையில் இருந்து ஜீவ பிரியா நிகழ்ச்சியோடு நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வழி. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுதன் நடந்திருக்கின்றார். இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் செங்கலடியிலிருந்து சக்கீலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறாங்க. அது போன்று இட்டம்புலவத்தையிலிருந்து வத்தளையிலிருந்து வந்திருக்கின்றார் தனுஷ் கோடி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ரமணன் குடும்பம் மற்றும் சுசி குடும்பம் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை மொரீன் வந்துக்கிறாங்க. ராஜகிரிவிலிருந்து நிகழ்ச்சியோடு கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும், இனிமையான பாடல் தெரிவுகள் ப்ரோ அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிட்டுகின்றார். அதேபோன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மகேந்திரன் வந்துக்கின்றார். கேட்டனில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறதை வழி. உரும்புராயிலிருந்து ரஞ்சன் சாந்தா அணுந்துக்கிறாங்க. இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதை வேளை. பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான் அஜித் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தினேஷ் வந்திருக்கின்றார். இன்று செல்வன் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாராம். அவரையும் வாழ்த்தி நல்லதொரு

பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். டி பாலசீலன் அவர்களுக்கு பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி மூர்த்தி குறிப்பிட்டுகின்றார். ரஜினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். புலர் சிங்களவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொசலையிலிருந்து நிகழ்ச்சியோடு குசல ராஜா வந்திருக்கின்றார். பாலச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று சிவா நோடிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கந்தளாய் கே வைதீன் இணைந்திருக்கின்றார். தேவி யோகேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஃபைரூஸ் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11:31. நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் எழுந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க.
1: ஆரம்ப பாடல் தாய் அம்மா பாடல்ல இருந்து இதுவரைக்கும் லைன் எடுத்து எடுத்து இப்ப கிடைச்சது சார், சந்தோஷம்.
0: அப்படியா? சரி, இப்ப பள்ளிக்கு போறதுக்கு முதல் வானொலியில கதைச்சிட்டு போகணும்ன்ற ஒரு ஆவலோட ஓடி ஓடி வந்துட்டீங்க, லைன் கிடைச்சிருச்சு.
1: கிடைச்சிருச்சு சார், சரியான சந்தோஷம். என்ன நேற்று கஷ்டப்பட்டோம்.
0: சரி சொல்லுங்க, மொஹைதீன் இப்போ நிகழ்ச்சியில் யார் யாரோட எந்த பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க
1: சார்? கம்பகா மஜித்னானா பரதீஸ்வரி அருள்மொழி, தோப்பூர் ஹரிவாஸ் சார், திருமணமலை ஜெயகா சார்,
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: சத்தி சுட்டதடா, கை விட்டதடா, சத்தி சுடுதடா, துணியை பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன், உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: முதல் வாழ பழகப்பா.
2: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
3: நீ கத்துற கத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
3: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
5: என்ன
4: வேணும்?
5: புது ப்ராஜெக்ட்,
4: இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே?
5: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு ராகம் சுகமானது.

சுபாகம் சுகமானதை கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கின்றார். வணக்கம் கிர்பானா, இணைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் தொண்டை மாநாடு செல்வ சின்னதிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாகவும், அதேபோன்று தேவி யோகேஸ்வரன் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராசலிங்கம் வந்திருக்கின்றார் சத்தியார் தெருவிலிருந்து. அதே போன்று ராஜன் எழுந்திருக்கின்றார். கிருபான் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவேளை சீனன் கோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ரிம்சான் வந்திருக்கின்றார். அதே போன்று இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் ரமேஷ் எழுந்திருக்கின்றார். ஊர்குடவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை அக்கறைப்பட்டு பாப் டிரெய்லர் நிசார் எழுந்திருக்கின்றார். நிசா மாவனெல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. அதே போன்று சி பாலசுப்ரமணியம் எழுந்திருக்கின்றார். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளே அண்ணா வணக்கம், அருமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்மணி எழுந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேயராக இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம். இணைந்திருக்கிறார் கதைப்பதாக இல்லை, இப்போ வந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் கிருபாண்ணா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கட்டாயம்
0: சொல்லுங்க.
1: நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில தரக்குள்ள எல்லா நிகழ்ச்சியும் ஒரே பேசுறாங்க.
0: கட்டாயம் கொடுக்கறேன். இப்ப பாருங்க, நீங்க இன்னைக்குதான் என்னோட வந்து பேசுறீங்க.
1: ஆமா, கட்டாயம்.
0: ராகம் சுகமானதுக்கு நீங்க இப்ப புதிய நேயர்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி.

உலகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சி தொடர்ந்து மத்திய நிற குதுகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபீனா அவரோடு இந்த அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினர்களே.

0: தேர்வில் நிகழ்ச்சிகளின் முதல் தரவானொலி வஸ்தம் எஃப்எம் நேரம் இப்போது 12:06 ஆகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள் வெள்ளிக்கிழமை பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமான பாடல்களோடு அமர்க்கலமா இணைந்திருக்கிறோம். வஸ்தத்தின் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு வணக்கம் அபுல் ஹாசன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரூபினதாத்தா
0: நல்லா இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நேற்று ஏன் நீங்க ஷோக்கு வரல
1: தெரியாம கேட்க போற நீங்க தான். நான் இன்னைக்கு தனியா செஞ்சு கொள்ளி நானும் உங்களை வெளியே பாருங்கன்னு சொன்னீங்க.
0: இல்லாம ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? போரிங்கா இருக்கும்.
1: அப்படியா?
0: அப்படிதான் நிறைய லிஸ்னர் சொல்றாங்க தெரியுமா.
1: என்ன சொல்றாங்க? ஆனா இன்னும் செத்தா தானே செட்டியார் வாழ்க்கை தெரியுன்னு சும்மா சொன்னாங்க சுப்பிரமணியம்.
0: சரி ஓகே, நீ டெய்லி ப்ரோக்ராமுக்கு வர.
1: சின்னவனே பெரியவனே சாதரம் ஆரம்பம் கூட்டுக்கலே சௌகார கட்டி விலை இந்த ஈரக்குழு ஆசிக்கான மதிய நேரம் ஜாலியா பேசலாம், சந்தோஷமா பேசலாம். இந்த பக்கம் வாங்க, அதுக்கு நாங்க என்ன செய்யணும்?
0: சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்க கால் பண்ணணும். 0122 0001 அல்லது 0122 0015 111க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் உற்சாகமாக நீங்க இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சி வாய்தாக்கள்

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் ஒழித்து போய் இந்த நேரம் 12:12.
1: இந்த நேரத்தை தாரு எங்களோட வந்திக்க பேசுறதுக்கு.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் தாரு.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் தம்பி. தாரு பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? என் ஸ்ரீதேவி. கீரிமலை ரமேஷ். எப்படி இருக்கீங்க ரமேஷ்? கீரிமலை எல்லாம் எப்படி இருக்கு? ஈரோகோளி
2: என்ன
1: பண்றீங்க வேலையா தம்பி? சந்தோஷம். பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த
2: மாதிரி?
1: சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்களாவது எங்களை கேக்குறீங்களே. நீங்க நம்ப மாட்டேன். இந்த புள்ள வரவான செல்லும். நானும் நீங்க வரவான. நான் மட்டும் நம்பிக்கையில இந்த புள்ளைய நம்புறீங்க. ஆபத்தும் பெண்ணாலே வெளியே சொல்லவா? அண்ணாசி வைக்கிற ரயில்வே ஸ்டேஷன். அண்ணாசி அண்ணாசி அண்ணாசி. இல்ல இல்ல, அந்த மாதிரி நான் பாத்தியே இல்ல. என்ன பாத்தியா பத்தோட பாரு. ஜோசியம் அப்படி இப்படி பாக்குது தானே?
0: ஜோசியம் எல்லாம் பாப்பாரு.
1: இவ்வளவு சொன்னப்புறம் நம்புறீங்க. இந்த புள்ளைய நம்புறீங்க நீங்க? என்ன ரமேஷ் இப்படியா நீங்க? எங்களை தான் நம்பிக்கையில ஆக முடியுது. என்ன
2: வேறு
1: பாட்டு புதிய பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தார ஒன்னு பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: நன்றி.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
1: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரி. கோயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை
3: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
3: அனுசரணை.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: சட்டி சுட்டதடா கை விட்டதடா சட்டி சுடுதடா துணிய பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன் உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது. சிரித்து வாழ வேண்டும் சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
8: முதல் வாழ பழகப்பா.
7: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
8: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
7: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
8: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
9: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: ரசித்தேன் திரைப்படத்துக்காக சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து போய்
1: எங்க பாத்தீங்க எங்க ரசித்தீங்க தம்பி
0: எல்லாரையுமே எதையுமே பார்க்கலாம் ரசிக்கலாம்
1: ரசிக்கலாம்
0: இயற்கையை ரசிக்கலாம் பார்க்கலாம்
1: நல்ல நல்ல பதில் சொல்றீங்க நீங்க வெரி குட் சூப்பர் சூப்பர்
0: சரி ஓகே நேரம் 12:28 இந்த நேரம் அளிப்பில் ஹலோ வணக்கம் யாரு
1: யாரு
0: என்ன பெயர்
2: பரமேஸ்வரி
0: பரமேஸ்வரி
1: என்ன செய்றீங்க அனுராதபுரத்துல
0: என்ன செய்றீங்க அனுராதபுரத்துல
1: என்ன மாப்பிள்ள எப்படி அனுராதபுரம் நல்ல மாப்பிள்ளையா நல்லமா உங்களை ஒண்ணும் பயங்காட்டுலயே நாங்க அனுராதபுர நீங்க தலவாக்கல அப்படி ஒண்ணும் இல்லையே ஏதாவது ஏதாவதுன்னு எனக்கு சொல்லுங்க ஒழுங்கா செம்ம ஒழுங்கா வேல அப்படி செல்றீங்களே
2: அவரை
1: ரொம்ப நன்றி நாங்களும் வசந்தத்தின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்க எப்ப போடுவீங்க
0: ஏன்
1: கேக்குறீங்க

தேங்க்ஸ் புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8

0: மரியா.
1: ஹலோ
0: ஹலோ அஞ்சலியா, நான் தான்
1: பேசுறேன்.
0: அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்டு.
2: ட்ரை ட்ரை டபுள் ஒன், ட்ரை ட்ரை டபுள் டூ, ட்ரை ட்ரை டபுள் த்ரீ.
0: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால நம்ம அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான். ஓட்டுறா அவனை.
3: ஐயா நாயக் கல் நாயக்.

0: வழியாக வாதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் வணக்கம். வணக்கம், யாரு? வணக்கம், யார் பேசுறீங்க? கண்ணா. எப்படி இருக்கீங்க கண்ணா? நல்லா இருக்கிறோம். கருமை நிற கண்ணா அப்படியா? சரி சரி சரி, சும்மா தான் சொன்னேன். சரியா,
1: சந்தோஷம்.
2: அப்புறம் என்ன மாதிரி போகுது வாழ்க்கை எல்லாம்?
1: என்னது?
0: இயக்குனர்
2: பாரதி ராஜா அவர்கள்.
0: சரி,
3: திரை உலகின் நட்சத்திரம்.

தட்டுக்கு தட்டுன்னு தட்டுக்கு தின்தா புதுமைகளோடு

லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும்

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்படுவதையும் தடுப்பு காவலில் வைப்பதையும் சவாலுக்கு உட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடையீட்டு மனுக்களை விசாரணை செய்வதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஆகஸ்ட் 4 குறித்த மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இவ்வழக்கில் பெங்கமுவே நாலக்குதேரன் மற்றும் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட 8 தரப்பினர் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயரத்னவின் சமர்ப்பணங்கள் நிறைவடைந்த பின்னரே இந்த இடையீட்டு மனுக்கள் பரிசீலிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: அல்ஜீரிய தலைநகரின் புறநகர் பகுதியில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் பலியாகியுள்ளனர், 19 பேர் காயமடைந்துள்ளனர். தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை சிவில் பாதுகாப்பு பிரிவு தொடர்ந்தும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த தீ விபத்து ஏற்பட்டமைக்கு காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இதேவேளை அல்ஜீரியாவில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் வெப்பமான காலநிலையினால் ஒரே வாரத்தில் மாத்திரம் சுமார் 1000 தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

0: அனுப்புறீங்களுக்கு
1: நீங்க
2: வர செல்றே வந்து எங்களை வச்சு சாம்பு சாம்பிட்டு சாம்பிடறதுக்கு எங்களுக்கு விளப்பமா
1: அப்புறம்
2: இருக்கிறவங்களோட பாட்டு கேக்கு
3: பழைய நடிகை
2: ஓ இல்ல இல்ல எங்கிட்ட நடிகை
3: பாட்டு போடுவோம்.

வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வலி நிவாரணத்திற்கான விரிவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: அன்னி சாயம் இரவின் அமைதியில்

0: வசந்தம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: குவைட் எக்ஸைட்டிங்.
5: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணியை பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
6: முதல் வாழ பழகப்பா.
5: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
6: நீ கத்துற கத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
5: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
6: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
7: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
8: How do I tell you?
7: நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
9: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரி. OEL எழுதிய மாணவர்கள் மற்றும் AELக்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
7: வசந்த பார்வை. வசந்த பார்வை.

0: நரசிம்மா திரைப்படத்துக்காக பெற்ற சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கோம்.
1: நரசிம்மாவும் கேள்விப்பட்டிருக்கேன். நரசிம்மா என்ன,
0: நரசிம்மா தெரியாதா? திரைப்படம் விஜயகாந்த் தெரியுமா? நடிகர்
1: விஜயகாந்த் தெரியும். என் கூட்டாளி.
0: கூட்டாளியா?
1: ஓ, என் கூட்டாளி தான். நானும் ஒரே குப்பா கமையில தான் படிச்சு.
0: எந்த கம?
1: மாரகம. டவுட்டா உங்களுக்கு? என்ன, எல்லாத்துல ஒரு டவுட் இருக்கு.
0: நல்ல முடியல அபுல் ஹாசன். சரி, ஓகே. இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தும் டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக.
1: அது என்னது?
0: சரி, அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வுற்ற விசேடமான ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். அதாவது வீதிகளை பயணிக்கிற நேரங்களை நாங்கள் மிக மிக அவதானத்தோடு சிந்தித்து நிதானமாக பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்த.
1: நல்ல விஷயம், நல்ல விஷயம். என்ன ரோடு கீடு பார்க்காம அங்கிங்க பார்க்க பாண்டு புள்ள ஓடுறே தானே. இதுல
0: அப்படி இல்ல தானே?
1: இல்ல, நான் வந்து அங்கிட்டு கிட்ட பார்த்து ரெண்டு
0: மாதிரி பண்ணுவீங்க.
1: ஓ, ரொம்ப ஃபாலோ பண்றேன்.
0: சரி, சூப்பர். இப்போது வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
2: அன்பான மதிய வணக்கம் இருவருக்கும். நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன்.
0: மஜித், எப்படி இருக்கீங்க?
2: நாங்க
1: நல்லா ஆசிகா இருக்கேன். சீரகோல பவல் கடமை எல்லாம் முடிஞ்சிட்டா ஸ்ரீதேவி?
2: பவல் கடமை
1: ஸ்ரீதேவி. அப்படி எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம் ஸ்ரீதேவி?
2: சூப்பரா போக கொண்டு சூப்பரா போய் கொண்டிருக்குது அபுல்ஹாசன் தம்பி. எப்படி நீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன் ஹீரோ கோலி. மஜித் நான் ஈக போக எனக்கு என்ன பிரச்சனை?
2: அதுதான் உங்களுக்கு நான் நிஷாவுக்கு நான் டெலிபோன் பண்ணி சொன்னேன். உங்களுக்கு ஒரு வட்டலப்ப கூப்பிடு சொல்லி கொரியல் அனுப்ப சொல்லி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு.
1: இல்ல, 11 மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கொண்டு வருது. இல்ல, 3.5 மாசமா பாத்துக்கொண்டு கோப்ப வந்து வட்டலப்பம் வருது.
2: இல்ல, ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வருவீங்க. நாளைக்கு நம்ம தேர்தல் வருவீங்க தானே? அப்ப நான் சொல்லிக்கிறேன், நிஷா கிட்ட ஒரு வட்டலப்ப கூப்பிடு பிரண்டோ கொரியலு போட சொல்லி
0: வரும்.
1: என்ன
2: என்ன
1: செய்ய? முட்டை, கோழி முட்டை தார முட்டையா?
2: அவர்களுக்கும் தோப்பூர் அன்பான தம்பி செல்வனார் மொய்டியின் தம்பிக்காவும், கொழும்பு பயனாளிக்கு அன்பான சகோதரி மும்தாஜ் பேக் அவரது கணவர் முகமது செல்வ மானுக்காவும், அன்பான வசந்த ஐயா கண்ணு வத்தல் ஐயா கண்ணு மாவனல்ல சகோதரி நிஷா அவரது குடும்பத்துக்கும், பருத்தித்துறை சிரிப்புக்கு சொந்தக்காரர் செய்த அருமொழிக்காவும், தம்முள்ள சகோதரி ரஹ்மா கணவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காகவும் நீங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் இருவருக்கும்.
1: நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியோட
1: வருமோ இல்லையோ, நானா வட்லாப்பா அனுப்புறேன் சொன்னார் பாத்தீங்க கூட்டாளிமார்.
0: அதுவே போதுமே.
1: வட்லாப்பன்னு என்ன சீதேவி?
0: தெரியாதா? அவ நாங்களே சாப்பிடுறேன். தெரியாம நீங்க அப்படி தெரியாம இருக்கதாவே இருக்கட்டும்.
1: என்னன்னு சொல்லுங்க.
0: தெரியாமல் இருக்கட்டும், அது சந்தோஷம்.
1: தெரியாம இருக்கிறதுனால தான் வட்டலாப்பம். என்ன?
0: ஆமா.

0: கேட்டுக்கிட்டு இருந்தேன். ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: என்ன அர்த்தம்? ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றதை தெரியுதான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்துக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தான். நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன். அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடலை நாங்க இறுதியாக கேட்டுட்டு வந்திருக்கிறோம். உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் செவிகளுக்கு விருந்த மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு சரி அபுல் ஹாசன். இந்த நேரம் எங்களோடு வந்து பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நாங்களும் கேட்டுக்கிறோம், எங்களுக்காகவும் ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில அடுத்தும் தாங்க எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இணைந்திருக்கிற சொந்தங்களை இப்போ நாங்க இணைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய குறிஞ்சாக்கண்ணிலிருந்து அசுருடையும் இணைந்திருக்கிறார், சொந்தங்களுக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டு. ஆஸ்போர்ல இருந்து விஜயகுமார் இணைந்திருக்கிறார், லோகநாதன் கங்கை வத்த மஸ்கிலியால் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லியிருக்கிறார். பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லியிருக்கிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் தமிழகத்து உறவுகளிலிருந்து டி தங்கம் கே ஜெனிட்டா ஆண்டி ஆண்டானி அம்மா வந்திருக்காங்க, எங்களுக்கு சூப்பரான ஒரு பாட்டு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: அதே போல மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். மதுரையில இருந்து சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக பாடல் விரும்பிக்கிட்டிருக்கிறார். ஹட்டன்ல இருந்து பரமானந்த் வசீகரன் இணைந்திருக்கிறார். புஷ்பராஜ் சுதன் இணைந்திருக்கிறார், நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு, பாடல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நானும் ஒயால் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். பூனாகலில் இருந்து ஜெயஸ்தாசும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா
2: சொல்லி. ரமேஷ் வந்திருக்கார், சுரேன் வந்திருக்கிறாங்க, அது மாதிரி ஃபசால் வந்திருக்கார், கண்மணி வந்திருக்காங்க, ரகு வந்திருக்கார், சுரேன்ஜி சொல்லிக்காங்க, எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு போடுங்க நானா அப்படின்னு சொல்லிக்காங்க.
1: சரி ஓகே. அதே போல எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராஜேந்திரன் இணைந்திருக்கிறாரு, அவரும் இங்கிருந்து பதுரையில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ஹெரோல் சந்திரா நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அஸ்வின் தினேஷ் இணைந்திருக்கிறாரு, அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து சாமிமலை சிங்கர்வத்தை தோட்டத்தை சேர்ந்த செல்வன் டி பாசிலன் அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இவரை வாழ்த்துறாங்க திராவிடர் செல்வர் தந்தை, அதே போல அம்மா மதிவதனி, அதே போல வர்ணஜா, தாத்தா செல்வகுமார், அம்மம்மா தமயந்தி மற்றும் உறவுகள் அனைவரும் இருந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்கிறாரு. ஸ்பெஷலான வாழ்த்து வந்து தினேஷும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. பாசிலன் அவருக்கு சந்தோஷமான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
2: கே கே சேர்ந்து கண்ணா வந்திய கட்டுவான் இருக்கின்ற சகோதரிகளுக்காக சூப்பரான ஒரு பாட்டு போடுங்க நானா அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
1: சரி, எல்லோருக்காகவும் அடுத்து ஒழிக்க வருகின்றது இந்த பணித்திலத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் யாரு அப்படின்னு
2: சொன்னா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள்.
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

மாவட்டம்

0: மக்களிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: சூதாட்டம் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஜப்னா கிங்ஸ் அணியின் உரிமையாளர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விளையாட்டுத்துறை தொடர்பான குற்றங்களை தடுக்கும் இலங்கை போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர் ஜப்னா கிங்ஸ் அணியின் முக்கிய உரிமையாளர்கள் ஒருவர் எனவும், மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விளையாட்டுத்துறை ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்த தொடர்ச்சியான முறைப்பாடுகள் மற்றும் விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் லங்கா பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் 6வது பருவ காலம் இன்று மாலை கொழும்பு SSC மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளவை குறிப்பிடத்தக்கது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா, ஈரான் ஆகிய நாடுகளின் சமாதான ஒப்பந்தத்தை சீர்குலைக்க இஸ்ரேல் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க உப ஜனாதிபதி JD வாங்ஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க படைகள் ஈரானின் வடபகுதிகள் மீது வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. அதோடு ஈரான் தலைநகரின் முக்கிய நகரங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்நிலையில் சமாதான ஒப்பந்தத்தை சீர்குலைக்க இஸ்ரேலின் அரசியல்வாதிகள் சிலர் முயற்சிப்பதாகவும், போரை நீடிக்கவே அவர்கள் விரும்புவதாகவும் அமெரிக்க உப ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நமது அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் கூடிய
0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.

0: ராஜாவா தெரியுமா அபுல்ஹாசன்?
1: எங்க தெரியும், எங்கடைய செல்வக்காடியில முதலாளி ஜீவன் ஆனா கொல்லிப்பீட்டுல செல்வக்காடு அங்கேயே அது ஜீவா எங்க கூட்டாளி தான். ஏய் அவரை கேட்டீங்க சாம்பார் இது வாங்க போறீங்களா?
0: ஆமா சட்னி.
1: சட்னி மட்டும் வேணே.
0: சரி ஓகே. இந்த நேரம் வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: அன்புள்ள சகோதரி அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். நான் பாதிக்க சின்னத்தம்பி.
0: சந்தோஷமான வணக்கம் சின்னத்தம்பி. எப்படி இருக்கீங்க? பாதுக்க பக்கம் எல்லாம் அப்படி இருக்கு?
2: பாதுக்க பக்கம் கொஞ்சம் வெயிலா இருக்காக்கா.
0: கொஞ்சம் வெயில், இங்கால இருந்து கொஞ்சம் மழை அங்கால அனுப்பவா?
1: தம்பி இப்ப எங்க வேலையா கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க?
0: சொல்லி
1: தம்பி சொல்லுங்க.
2: மற்றும் தேயதீசன் ரவிச்சந்திரன் ராஜசோசனா படியில் இருக்கும் தேராஜா கவிதா மற்றும் அல்வாத்துறை உமாச்சந்திரன் மட்டக்களப்பு அவுந்தவெளி விஜயகுமார் அதிபர் சிரவணன் விதோசனன் ரத்தனா தர்சனா மொண்டாகலை தனலட்சுமி புதியல ராஜலட்சுமி பங்கடவேலி அழகசுந்தரம் திகழ ரமணி திலித்தன் செல்வநாயகம் மற்றும் தம்புள்ள சுப்பைய ஆகாஷ் நாகசன் ஐயாத்துறை சம்மநாதன் தேவாகம துரையான் தேவகலா ஆத்த விஸ்வநாதன் இந்திய ரவி பெரிய குடியான வசந்தகுமார் அவரை நான் மறக்கவில்லை. அவர் நிகழ்ச்சியை சேர்த்துக் கொள்ளுங்கள். புரத்தாமியமலை சொக்கலிங்க முத்துக்குமாரி பட்டுத்துறை அருள்மொழி எச்சந்தோட்ட சிவாஜியுடைய அதிபர்கள் நண்பர்கள் நண்பிகள் அனைவரையும் கேட்டு அந்த அன்பு தங்கி அங்கே தொழில் புரியும் கௌசல்யாவுக்கும் கேட்கவர்கள் நன்றி வணக்கம்.
0: ரொம்ப நன்றி. போயிட்டு
1: வாங்கடா.
0: சரி, தொடர்ச்சியாக சொந்தங்களில் நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு பாடல்கள் விரும்பி கேட்க எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 765 0001
1: அப்படி 0521
0: தொடர்ந்து பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவது தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: புதுமைகளோடும்

0: ஹாம்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து

0: முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டிஎஸ் சேனநாயக்க கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை
3: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணியை பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன், உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
4: முதல் வாழ பழகப்பா.
3: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமானா?
4: நீ கத்துல கத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
3: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
4: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
5: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நன்றி.
1: உங்களுக்கு சாதாரண என்னமா பாட்டுகள் பிடிக்கும்? ஈடன் காதல் பாட்டு, சோக பாட்டு, குத்து பாட்டு, தத்துவ பாட்டு,
0: எல்லா பாட்டுகளும்
1: தாமரை
0: எல்லாம் பிடிக்கும்.
1: ஐதானே பாட்டுன்னு சொன்ன எல்லாம் ஒரே பாட்டுகள் தான். என்ன
0: எல்லாம் ஒரே பாட்டு தான். ஆனா தேவாட பாடல அருமையா இருக்கும், குத்து பாட்டா இருக்கும், கேட்கலாம்.
2: சரி, அடுத்து ஒரு கானா பாடல் கேட்கலாம். சரியா?
0: சரி
2: சரி, ஓகே. ஈடன் சொல்லுங்க.
0: அருண்மொழி, அது போல நெவின், சாம்குமார், தனலட்சுமி, மருத்துவ பத்மா, இந்த நேரத்தில்
2: தெரியுமா?
1: குசலராணி இருக்காங்களா? தெரியும். என்ன
0: குசலராணி?
1: சரி, நன்றி.

0: அதே மாதிரி சத்திய ஜோதி வந்து அன்பான மதியனேர வணக்கம் இருவருக்கும் நானும் நிகழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். வாழ்த்துக்கள் அட்டன் சத்யான்னு சொல்லிருக்காங்க.
1: சத்திய ஜோதி அலவட்டியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே நேரம் வந்து ஹட்டன்ல இருந்து சத்யா இணைந்திருக்கிறாங்க. நசூர் இணைந்திருக்கிறாரு. கென்யா மருப் நகர்ல இருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அதே போல எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்திருக்கிறாங்க யாரு, மேனு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்களுக்காக பாடல் பேபி கேட்டு.
0: ஹாய் வணக்கம் அக்கா, என் அபுல் ஹாசன். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம். எங்களையும் சேர்த்துக்கொண்டு ஒரு பாடல் தாங்கன்னு சொல்லி கிருஷான் ஃபேமிலி வந்தீங்க.
1: சரி ஓகே அபுல் ஹாசன், அடுத்து நாங்க ஒரு பாடல் கேட்கலாம் சரியா?
0: அடுத்து
1: ஒழிக்க வருகின்றது இந்த மனதிலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் யாரு அப்படின்னு சொன்னா
0: இந்த குசலராஜா இல்ல, பாரதி ராஜா.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சி விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து விளங்க ஜி ஆர் தாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: என்றும்
0: வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவின் புதல்வரான சட்டத்தரணி ரஹித ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஹொரண தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட சரிதபே சிங் ஆகியோரை மீண்டும் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் இன்று முற்பகல் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 28 தேதி வரை மீண்டும் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
0: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
2: குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதலுக்கு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை உரிமை கோரியுள்ளது. அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான ஏவுகணை, ரேடார், ஆயுத கிடங்குகள் மற்றும் ஹிமாஸ் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இதனால் குறிப்பிட்ட இடத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பொதுமக்களை இலக்கு வைத்து உயிரிழப்புகள் ஏற்படுத்திய அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமேக்குரிய
0: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிக்க போறீங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சுப்ரான் ஒரு பாடல் ஒலி தோய்ந்தது. நேரம் 3:09 கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 வசந்தத்தோடு இணைந்து போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கலாம். நான் GR 5 மணி வரைக்கும் உங்களுடன் இணைந்திருப்பேன். நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். உள்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிறது அப்டேட் மட்டுமல்ல, வெளிநாட்டில் நடக்கிற நல்ல பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், தொழில்நுட்பம், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இன்றும் நீங்க இணைந்து கேட்டுக்கொண்டிருக்க போறீங்க. குறிப்பாக இலங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பரவலான காரசாரமான நல்ல பல விஷயங்களும் நடக்குது. அதிரடியான திடுக்கிடக்கூடிய விஷயங்களும் நடக்குது. இலங்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பொலித்தீன் பாவனை தடை செய்யப்பட்டு உண்டாக இருந்தது. அதுக்கு பிறகு பொலித்தீன் நீங்கள் கொள்வனவு செய்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அறவிடப்படும் வியாபாரிகளால் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த பொலித்தீன் பாவனை இன்னும் நடைமுறையில் தான் இருக்கிறது. பொலித்தீன் நாங்கள் வியாபாரிகளிடம் ஒரு பொருட்களை வாங்குகின்ற போது அந்த பொலித்தீன் பாவனை வந்துட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு தொகை அறவிடப்பட்டாலும் இருந்தாலும் அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது, இலங்கையில் விற்பனை செய்யப்படுகின்ற பல்வேறு வகையான சவுக்கார உற்பத்திகளுக்காக ஒரு கட்டாய பெயரிடல் தேவைகளை உள்ளடக்கிய ஒரு விஷயம் வர்த்தமானி அறிவித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டிருக்கிறது. இதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த புதிய ஒழுங்கு விதிகள் உற்பத்தியாளர்களுக்கு பொருந்தும், இறக்குமதியாளர்களுக்கு, விநியோகஸ்தர்களுக்கு, களஞ்சிய சாலைகள், அதே போல வர்த்தகர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இந்த புதிய விஷயம் அப்படின்னு சொன்னா, உற்பத்தியின் பெயர் சிங்களம், தமிழ், ஆங்கிலம், இந்த 3 மொழிகளில் ஏதேனும் 2 மொழிகளில் தடித்த எழுத்துக்கள்ல பிரதான பக்கத்தில் அச்சிடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம், 3 மொழியில் ஏதேனும் ஒரு பக்கத்தில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம இந்த உற்பத்தியில் உள்ள மொத்த கொழுப்பு உள்ளடக்கம் அதனுடைய சதவீத அடிப்படையில் தெளிவாக நீங்க குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எழுத்துக்கள் 2 மில்லிமீட்டருக்கு குறையாத அளவில் தடித்த எழுத்துக்களில் அமைய வேண்டும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஒழுங்கு விதிகள் எல்லா வகையான குழந்தைகள் பாவிக்கின்ற சவுக்காரம் முதல் குளியலறை சவுக்காரம் இருந்து ஏனைய சமையலறை சவுக்காரம் இருந்து அத்தனை சவுக்காரத்துக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு வர்த்தமானிதான் வெளியிடப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம், எதிர்காலத்தில் தோல் நோய்களோ தோல் புற்றுநோய்களோ தோலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவடையக்கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது இந்த அளவுக்கு 100% சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படிங்கிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த அப்டேட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எரிபொருள் விநியோகிக்கக்கூடிய இந்த QR குறியீடு முறை எப்போ நீக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்படா இந்த QR முறை நீக்கப்படும், நான் உங்களுக்கு நினைச்ச மாதிரியெல்லாம் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிரடியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன சொன்னால், இப்போதைக்கு இந்த QR குறியீடு முறை நீக்குவதற்கான எந்த ஒரு திட்டமும் எங்கிட்ட இல்லை, அது நடைமுறையில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதேபோல இன்று வந்துட்டு நாடளாவிய ரீதியில் தனியார் மருத்துவமனைகள் அதே போல மருத்துவ ஆய்வுகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விசேட சுற்றிவளப்பு நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. இதில் வந்துட்டு பெருமளவிலான காலாவதியான அந்த பாவனைக்கு உதவாத தரமற்ற மருந்து உபகரணங்கள் மீட்கப்பட்டிருந்தது. அது வந்துட்டு நுகர்வோரின் ஆரோக்கியம் பாதுகாப்பு உறுதிப்படுத்த ஒரு நோக்கில நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலேயும் உள்ளடக்கிய வகையில் இப்போ வந்து கடந்த சில நாட்களாக இந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது 52 சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டில் இருக்கிற முன்னணி தனியார் வைத்தியசாலைகள் ஆய்வகங்களிலும் இந்த சோதனைகள் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, நல்ல விஷயம். ஏன் சொன்னா இந்த காலாவதியாக கூடிய உணவுப் பொருளாக இருக்கட்டும், அது வந்துட்டு எதுவாக இருந்தால் நாங்கள் பாவனைக்கு உட்படுத்துகின்ற ஒரு மனித பாவனைக்கு உட்படுத்தப்படுகின்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது உயிரினங்கள் அது பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த காலாவதியல் முடிந்த போது அதை ஈஸியாக அழித்து விட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இல்லைன்னு சொன்னால், இப்போதான் தொழில்நுட்பம் வந்துருச்சு இல்லை, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிதாக தயாரிக்கப்பட்ட மாதிரி புதிய உரைகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ தொழில்நுட்ப ரீதியாக இருக்கிறது. எனவே பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொருள் அல்லது அதை வாங்கி நாங்கள் உட்கொள்கின்ற போதுதான் தெரியும் அது காலாவதி ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நச்சுத்தன்மையாக மாறும்போது உயிராபத்துக்களை ஏற்படுத்தும் போது தான் தெரியும். ஓகே, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நல்ல விஷயம் வரவேற்கிறோம். இதே போல கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது
தேயிலை தொழில்துறை இப்ப ஒரு நெருக்கடியில சிக்கி இருக்கிறாங்க தேயிலை தொழிலாளர்கள். இலங்கை பொறுத்த வரைக்கும் தேயிலை தொழில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எங்களுடைய பொருளாதாரமும் கூட. தேயிலை தொழில்துறையில ஒரு பாரி ஒரு பின்னடைவை இப்ப சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. 200 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி இலக்கை அடைவதில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேயிலை கொழுந்து தட்டுப்பாடு, கடுமையான தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை, அது மட்டுமல்ல நாடு முழுவதும் உள்ள சுமார் 250 தொழில் துறை சார் அதாவது தேயிலை தொழில்துறை சார் தற்போது மூடப்பட்டுள்ளதாக தேசிய தேயிலை பயிற்சியாளர் சங்கத்தின் தலைவர் அதை தெரிவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இதனுடைய இலக்கு வந்துட்டு அதாவது இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 220 மில்லியன் கிலோகிராம் பதப்படுத்தப்பட்ட தேயிலையை சர்வதேச சந்தைக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். இப்போ இது இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பாரி ஒரு பின்னடைவு, இவ்வளோ பாரி ஒரு பொருளாதார பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்வோம் இல்லையா. ஸோ இது எங்களுடைய வளரீதியாகவும் எங்கள் நாட்டுக்கு கிடைக்கும்ட்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு வாய்ப்பும் கூட. எனவே பொருந்திருந்து பார்க்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்ல பல பாடலும் வரும், கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தில் போட்டு தாக்கு.

அடுத்த பாடல் அது தாயின் மணிக்குடி திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தின் போட்டு சாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் ஜிஆர். 5 மணி வரைக்கும் உங்களோட நிறைய விஷயங்கள் பேச போகணும். பொதுவாக இந்த பெட் எக்ஸ்போ 2026 கண்காட்சி பண்டார் நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் சிறப்பாகவே நடைபெற்றிருந்தது. எங்களுடைய பிரதமர் ஹர்லி அமரசூரி அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தெரு விலங்குகள் உயிரினங்களை பாதுகாக்கணும், அவற்றை காப்பாற்றணும், அவரு அது வந்துட்டு எல்லோருடைய கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கக்கூடிய மாதிரி இருக்கு எங்களுடைய பிரதமர். எனவே இந்த வழிபாட்டு தலங்களில், ஏனைய பொது இடங்களில் சிறிய நாய்க்குட்டிகள் இந்த பூனைகளை கைவிடுவது ஒரு மோசமான ஒரு பழக்கமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் இவ்வாறான செயல்களை தவிர்க்கணும், தெருவிலங்குகளினுடைய நலன் அதனுடைய சிறப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கிறது இந்த எக்ஸ்போவில், இந்த கண்காட்சியில். எனவே இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறதுங்கிறவர்களுடைய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அண்மையில் வந்துட்டு இந்த விலங்குகளினுடைய நலன் தொடர்பாக ஒரு தேசிய கொள்கை அமைச்சரவை வந்துட்டு ஒப்புதல் அளித்திருக்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தினாங்க. எனவே இது வந்துட்டு நாடு முழுவதும் உள்ள விலங்குகளுடைய வாழ்க்கை தரம் அதற்கு மேம்படுத்தணும், அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுப்பதற்கு ஒரு வழியொன்று அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. எனவே இந்த விழிப்புணர்வு திட்டம் அது மட்டுமில்ல, அந்த எக்ஸ்போ ஊடாக ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையில் இருக்கிற செல்ல பிராணிகள் கால்நடை மருத்துவ சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கண்காட்சி தெரு விலங்குகளினுடைய ஒரு பாதுகாப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் அமைந்திருந்தது. அலோகா அரங்கு திறந்து வைக்கப்பட்டது பிரதமர் ஊடாக. எனவே இதன் ஊடாக தெரு நாய்க்குட்டியை ஒரு புதிய வளர்ப்பாளரிடமும் பிரதமர் ஒப்படைச்சிருந்தாங்க. எனவே செல்ல பிராணிகளுடன் இணைந்து வாழ்வது குழந்தைகளினுடைய இரக்கம் கருணை எங்களுடைய எல்லோருக்கும் அது ஒரு மன ஒரு சந்தோஷத்தை தரும். நாங்கள் எவ்வளோதான் கஷ்டம் கவலையாக இருந்தாலும் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்பதை விட நாங்கள் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள் வந்து எங்களுடைய கைகளை தொடும்போது எங்களுடைய உடலை தொடும்போது அது வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்கும். எங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் என்னத்தில் யோசிச்சுட்டு இருந்தோம், என்ன கோபத்தில் இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாம் மறந்து கூலாக எங்களுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டை நாங்கள் தயார் செஞ்சிடும். அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு இறுக்கமான ஒரு பிணைப்பு அப்படின்னு சொன்னால் எங்களுடைய செல்ல பிராணிகள். எனவே பொது இடங்களில் கைவிடுவது அல்லது அவற்றை துன்புறுத்துவதை இனிமேல் செய்யக்கூடாது. அதுக்கான கடுமையான சட்டத்திட்டங்கள் இனி விரைவில் வரும். ஓகே, அந்த விஷயத்தை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போ வந்துட்டு இந்த டெங்கு நோய் அப்படிங்கிற விஷயம் பாரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த டெங்கு நோயினால். 73,000 மேற்பட்டோர்கள் டெங்கு நோயாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறாங்க. எனவே கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இரவு நேரங்களில் தூங்கும் போதும் சரி, உங்களுடைய அந்த டெங்கு தாக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. பாதுகாப்பாக இருங்க, சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு மட்டுமில்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை விரைவில் அவற்றுக்கான அதில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் இதை உள்ளடக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்க வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமும் இடம்பெற்றிருந்தது. இது மட்டுமல்ல, 2030 அளவில் சுற்றுலாத்துறைகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 800,000 மனிதவள தேவைப்பாடை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹோட்டல்கள் பாடசாலைகளுக்காக பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும், அவற்றை விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கிறாரு. எனவே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம், தொடர்ந்து மிடுங்க. அது மட்டுமல்ல, போலீஸ் துறையில வந்துட்டு பாரிய அளவு ஒரு வெற்றிடம் நிலவுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 போலீஸ் அதிகாரிகளுக்கான நியமனம் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. அவர்களுக்கான இறுதிக்கட்ட பயிற்சி நிறைவடைந்திருக்கிறது. ஏன் இந்த தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, 19 பேர் வந்து சட்டவிரோதமான முறையில் உள்வாங்கப்பட்டிருந்தாங்களா. எனவே அவங்களை இனங்கண்டு அதுக்கு பிறகு புதியாக்களை உள்ளடக்கி அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து வருவதன் மூலமாக இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே விரைவில் 100 பேர் போலீஸ் அதிகாரிகள் புதிய நியமனங்களை பெற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே தொடர்ந்தும் நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 3:29.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
0: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
2: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரி. கோயில் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிக்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
3: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை.
4: அப்பா ஒரு கதை சொல்லவா?
5: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
6: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
5: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
6: மாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவே.
5: உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
7: Quite exciting.

வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். நாங்க வந்துட்டு மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கோவிட்டுடைய தொட்டு இந்தியாவில் ஆந்திரா பிரதேச மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும் 12 பேருக்கு இனம் காணப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து சிகிச்சை பலனின்றி 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மறுபடியும் வந்தாலும் நாங்கள் அதுக்கு இசைவாக்கம் அடைஞ்சிட்டோம். எனவே அதிலிருந்து எப்படி பாதுகாக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு சில அதை நாங்கள் ஆரோக்கியமாக எங்களுடைய உடல்நிலையை வைத்து கொள்ளாவிட்டால் இப்படியான உயிரிழப்புகள் ஏற்படும். எனவே உயிரிழந்த 4 பேரும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, சிறுநீரக கோளாறுகள் என பிற நாட்களாக நீண்ட நாட்களாக உடல் நலக்கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உடல் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த கோவிட் தொற்றில் என்ன தொற்றாக இருந்தாலும் சரி, அது எங்களுடைய உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை போராடி எப்படியாவது வின் பண்ணி ஜெயிச்சிடும். எனவே ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி பசிபிக் பெருங்கடலில் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள தீவு நாடான நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவில் 6.3 அது பதிவாக இருக்கிறது. அங்கே இருக்கிற கட்டிடங்களிலிருந்து எல்லாமே அதிர்வுக்குட்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் பயத்துடன் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறி இருக்கிறாங்க. உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை. மறுபடியும் அங்கேயும் ஒரு அசம்பாவிதம். எனவே தொடர்ந்து முடிந்திருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணியை பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன், உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சிலர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: முதல் வாழ பழகப்பா.
2: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
3: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
3: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
4: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்

பாண்டிய நாடு திரைப்படத்துக்காக இமானின் செயல் பாடல் கேட்டீங்க. எடுத்து மணி தளத்தோடு முடிந்திருக்கலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நன்றி. 6 நேரமை பொழுது 4 மணி.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. இதன்போது முறைப்பாடு தரப்பு சார்பில் முன்னிலையான பிரதேச சாலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரவின் வழிநடத்தலின் கீழ் முறைப்பாட்டு தரப்பு சாட்சியாளரிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. யோஷித ராஜபக்சே சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் முன்னிலையாகி சாட்சியாளர்களிடம் குறுக்கு விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மேலதிக சாட்சி விசாரணையை இம்மாதம் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஜோர்டானில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க போர் விமானங்களை இலக்கு வைத்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது. எனினும் ஜோர்டான் நாட்டுக்கு எதிராக ஏவப்பட்ட 3 ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக ஜோர்டான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதலுக்கும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை உரிமை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய நம்பிக்கைக்குரிய
0: லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

காதல் கண்மணி திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசைகள் நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு இரண்டாவது மனத்தளத்தோடு இணைந்திருக்கின்றோம். இந்த மனத்தளத்திலும் நிறைய விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். போட்டுத்தாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வசந்தத்தோடு இணைந்து நேரம் 4:09 கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த போர் சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் காரசாரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கும். இன்னும் ஒரு முடிவில்லாமல் இழுபறி நிலையிலே இருக்கிறது. ஒப்பந்தங்கள் செய்வதும் அதற்கு பிறகு அதை மீறுவதும் மறுபடியும் ஒரு பதற்றமான ஒரு சூழலில் ஏற்படுவதுமாக இருக்கிறது. குறிப்பாக துபாய் மத்திய பகுதியில் அடுத்தடுத்து வெடிப்பு சந்தங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த பகுதியில் கொஞ்சம் வந்து பரபரப்பாக இந்த வெடிப்பு சத்தங்களுக்கு பிறகு அந்த பகுதியில் வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பான நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ வந்துட்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்துட்டு ஒரு சவப்பட்டிக்குள் வைக்கப்பட்டதை போன்ற பதாதைகள் ஈரானில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ சர்வதேச அளவில் அது ஒரு பெரிய ஒரு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே இந்த கடந்த ஜூன் மாதம் ஒரு கையெழுத்தான ஒப்பந்தம், ஜனாதிபதி ட்ரம்ப் அதை ரத்து செய்கிறார். மீண்டும் ஈரானில் முக்கிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்கா வந்து படைகள் தாக்குதல் நடத்துகிறது. இது அதுக்கு பிறகு ஈரான் ஹார்முஸ் நீரினை மூடுவதும், அதுக்கு பிறகு அந்த வழியாக செல்லப்படுகின்ற கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்துவதுமாகவே மாறி மாறி ஒரு சுழற்சி முறையில் இந்த யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்துட்டு ஏற்கனவே கமானியனுடைய இறுதி சடங்குகள் அதனால பேசப்பட்ட நிறைய விஷயங்கள் ஈரானில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருக்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு சதுக்கத்தில் வந்துட்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இருக்கிறார் இல்லையா, டொனால்ட் ட்ரம்ப். அவர் ஒரு சவப்பட்டிக்கு வைக்கப்பட்டது போன்ற ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பதாதை இந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பகுதிகளில் இப்போ வந்துட்டு அந்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சர்வதேச அமைப்புகள் பல்வேறு நாடுகள் இப்போ அதுக்கு கண்டனமும் செலுத்திருக்கிறாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் எதுவும் தெரிவிக்காமல் இருக்கிறார். அதுதான் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கு. என்ன அடுத்து என்ன மூமெண்ட் செய்ய போறாரு, எப்படியான ஒரு பதிலை அவருடைய ட்ரூத்தளத்தில் தெரிவிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயமாகனாலும் சின்ன சின்ன விஷயத்தை அவருடைய ட்ரூத்தளத்தில் தெரிவிச்சிருவாரு காரசாரமாக. இப்படி இருக்கிறது. இந்த புகைப்படத்துக்கு பிறகு ட்ரம்ப் என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். சஹாரா பக்கம் போகலாம். ஆப்பிரிக்காவினுடைய சஹாரா பாலைவனத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த புழுதி புயல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் பேச்செடுத்திருக்கிறாங்க. இது வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐரோப்பா பிரிட்டனை நோக்கி இப்போ இந்த புழுதி புயல் நகர்ந்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. பிரிட்டனுடைய வான் பகுதி முற்றிலுமாக இந்த புழுதி புயல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மங்கலமாக ஒரு ஆரஞ்சு நிறமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்கிறாங்க, பிளட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு, ரத்த மழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செம்பழுப்பு நிற மழை பொழிவதற்கான ஒரு அபாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மழை பொழிகின்றது. அதே நேரத்தில் இந்த சஹாராவினுடைய பாலைவனத்தில் இப்படியான ஒரு புழுதி தீவிரப்படுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது பூமி வெப்பமாதல் இதுதான் காரணமாக இருக்கிறது. வறண்ட ஒரு பரபரப்பு இப்போ வந்துட்டு பரப்பளவு வந்துட்டு அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பார்க்கலாம், பொறுத்திருந்து கடந்த 10 ஆண்டுகளில் ஐரோப்பாவினுடைய வான்வெளியில் பரவுகின்ற இந்த பாலைவன புழுதி அளவு வந்து பார்க்கின்ற போது ஒரு 10 வீதத்திலிருந்து ஒரு 25 வீதம் வரை ஒரு கணிசமாக அதிகரிச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் இது வந்துட்டு 40 முதல் 60 வரை அதிகரிக்கக்கூடும். இந்த புழுதி புயல் ஒரு மிகப்பெரிய ஒரு புழுதி புயலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வளிமண்டலத்தில் மிதக்கக்கூடிய இந்த நுண் துகள்கள் மழையோடு சேர்ந்து கீழே இறங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கார்கள், ஜன்னல்கள், கட்டிடங்கள் மீது செம்பழுப்பு நிறத்திலான, அதாவது ஒரு களிமண், அந்த களிமண்ணை நாங்கள் நீர் ஊற்றி கரைச்சி அதை இது பண்ணும்போது எப்படி அந்த மழை நீர் அந்த தண்ணீர் மாறுமோ அந்த அளவுக்கு அந்த மழை நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்து இப்படி ஒரு காரசாரமான ஒரு பயங்கரமான ஒரு புயல் ஏற்பட்டு சொன்னால் அந்த ரத்த மழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பருவநிலை மாற்றம் தீவிரமடைவது தான் அடுத்தடுத்து இப்படியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து மிளிந்திருங்க. போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: புரியாத மனமும் சொல்லும் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 4:23.
1: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: டேக் கேர், டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: இந்த மனதாலத்தின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா, நான்கு மெழுகு வர்த்திகள் நெருந்து கொண்டிருந்ததான். மெலிதியாக ஒரு காற்று வீசிக்கொண்டிருந்தது. அப்போ காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகு வர்த்தி, ஐயோ காற்று வீசுகின்றது, நான் அணைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி பலவீனமாக சொன்னதாம். காற்று பட்டதும் அணைந்து விட்டது அது. அதுக்கு பிறகு அன்பு என்ற அடுத்த மெழுகு வர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது அது. அதுக்கு பிறகு மூன்றாவது மெழுகு வர்த்தி, அறிவு என்ற மூன்றாவது மெழுகு வர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அதுவும் அப்படியோ பயத்தால் அணைந்து விட்டது. சரி, நான்காவது மெழுகு வர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகளில் போராடி ஜெயித்து விட்டது. அது அணையாமல் அப்படியோ தீபம் ஏற்றின மாதிரியே இருந்தது. அப்போது அந்த அறையில் வந்த ஒரு சிறுவன் நுழைந்து அந்த மெழுகு வர்த்தியை பார்த்து கேட்கிறான், அடடா மூன்று மெழுகு வர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அதுக்கு எரிந்து கொண்டிருந்த நான்காவது மெழுகு வர்த்தி சொன்னது, வருத்தப்படாதே, நான் இருக்கிறேன், என்னை வைத்து மற்ற மூன்றையும் பற்ற வைத்துக் கொள் என்றது. சிறுவனுடனே நான்காவது மெழுகு வர்த்தியை பார்த்து உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கு அது சொல்லது, நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போராட முடியும். நாங்கள் அந்த நம்பிக்கையை தளர விடாமல் இருக்க வேண்டும். எப்போதும் எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் நாங்கள் இழக்கக்கூடாது.
1: Story.

0: கட்டி சுடுதுண்டா துணிய பிடிச்சு இறக்கன் கீழே.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன்?
0: உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது?
1: சிரித்து வாழ வேண்டும், சிலர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: முதல் வாழ பழகப்பா.
1: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
0: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
0: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
4: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டிஎஸ் சேனநாயக்க கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
5: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
3: வசந்த பார்வை. வசந்த பார்வை நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசனம் எஃப்எம்.

0: கருவன் திரைப்படத்துக்காக ஒலித்தோய்ந்தது பாடலும் அதுதான், திரைப்படம் அதுதான். நெசே ராஜ்குமாரின் இசையில் பாவிஜியினுடைய வரிகளில் நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 102.6, 102.8 வசந்தத்தோடு இணைந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். பக்கம் கூட இணைந்திருக்கலாம். சுவரான பாடல்கள் வர இருக்கிறது. எனவே நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். முக்கியமாக ஒரு விஷயம், அமெரிக்காவினுடைய தேர்தல் வர இருக்கிறது. அந்த நேரத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான விஷயத்தை கிட்டத்தட்ட 25 நிமிட உரையில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கிறார். ஒரு தொலைக்காட்சி ஒன்று நேர்காணல போது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், 2020 அமெரிக்காவினுடைய தேர்தல் நடைபெற்றுச்சு தானே, அப்போது அமெரிக்காவினுடைய தேர்தலில் சீனா தலையிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு, பகிரங்கமாக முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு நிறைய விளக்கமும் சொல்லிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், 2020 அமெரிக்காவினுடைய தேர்தல் நடைபெற இருந்துச்சு, அப்போ என்ன தோற்கடிக்கணும், அதாவது ட்ரம்மை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா பல்வேறு சதி திட்டங்களை தீட்டியிருந்துச்சு. அதுல முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது, 22 கோடி வாக்காளர்களுடைய விவரங்களை சீனா விலை கொடுத்து சட்டவிரோதமாக பெற்றிருந்தது. அது தனக்கு எதிராக எதிர்மறையான செய்திகளை எழுத அமெரிக்க பத்திரிகையாளருக்கு பெருமளவிலான ஒரு பணத்தை கொடுத்திருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். எனவே இப்போ வருகின்ற இந்த தேர்தல் எப்படியான ஒரு மோசடி இடம்பெறக்கூட அதுக்கான ஒரு பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும், புதிய வாக்காளர் அடையாள அட்டை மசோதாவை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரசாரமான விஷயத்தை முன் வச்சிருக்கிறாரு. இதுக்கு எதிர்த்து சீனா என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். சீனா ஒரு கட்டாயம் ஒரு நல்ல ஒரு பதில் ஒன்று வச்சுட்டு இருக்கும். கட்டாயம் அடுத்த முறை பொறுத்தாக்கு நிகழ்ச்சியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கு. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவில் தேர்தல் வரப்போகிறது, அதுக்கு முன்னாயத்தமாக சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு, செய்ய போறாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்படி இருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் பாராளுமன்றம் இன்று முறைப்படி கலைக்கப்பட்டிருக்கிறது. புதிய பாராளுமன்றம் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பொது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னு சொன்னால், 27 நடைபெறும் அப்படிங்கிறத உத்தியோகபூர்வமாக இன்று அறிவிச்சிருக்கிறாங்க. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது தற்போது பிரதமராக இருக்கிற பெஞ்சமின் நெதன்யாஹு தலைமையிலான ஒரு கூட்டணி அரசு இன்று ஒரு இறுதியான ஒரு கூட்டத்தொடரை நடத்தி இருந்தது. 4 ஆண்டுகள் பதவிக்காலத்து பெஞ்சமின் நெதன்யாக வெற்றிகரமாக நிறைவு செய்திருந்தார். நிறைய போராட்டங்கள், நிறைய யுத்தங்கள், அவர் எடுக்கிற சரியான முடிவா தவறான முடிவாங்க, நிறைய மக்கள் உயிரிழந்திருந்தாங்க. எனவே பார்க்கலாம், போகிறது இருந்து இன்று கடைசி பாராளுமன்ற கூட்டத்தொடராக இருந்தது. இந்த புதிய பாராளுமன்ற தேர்தல் மூலம் மொத்தமாக 120 பேர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்க. அதில் யார் பெஞ்சமின் நெதன்யாக எதிர்த்து போராட போறா அப்படின்னு சொன்னால், முன்னாள் பிரதமர் நத்தலி பெனட் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் போட்டியிட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் யாரு அடுத்த முறையும் பெஞ்சமின் வருவாரா இல்ல புதிய ஒரு பிரதமர் வருவாரா அப்படிங்கறதையும் நாங்கள் உங்க கூட பகிர்ந்து கொள்கின்றோம். ஆப்பிரிக்காவில் 75 ஆண்டுகளுக்கு பிறகு 5வது ஒரு புதிய குரங்கினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அங்க இருக்கிற மக்கள் ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க, லிக்வேலி என்று இந்த குரங்கை அழைக்கிறாங்களாம். இந்த குரங்கு இனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆப்பிரிக்காவினுடைய காங்கோ ஜனநாயக குடியரசின் லோமாமி தேசிய பூங்காவில் தான் இந்த செம்மஞ்சள் நிற உதிர்களும் கருப்பு முகத்தையும் கொண்ட முற்றிலும் ஒரு புதிய வகையான ஒரு குரங்கினத்தை தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்துட்டு ரகசியமாக மர உச்சியில் அடர்ந்த காடுகள் இருக்கிற மர உச்சிகளில் வசிக்கக்கூடிய ஒரு அரிய வகை உயிரினம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம் இல்லையா, புது புது உயிரினங்களும் வருகிறது, புது புது பேரும் இருக்கிறது. தொடர்ந்து விழுந்திருக்கலாம் போட்டுதாக்கு நிகழ்ச்சியில். இப்போ நாங்கள் பாடல் கேட்கலாம்.
1: எனக்கு பைத்தியமே பிடிச்சோம் போல இருக்கட்டா.

0: ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: மலேகமண்ணில் மக்களோடு மக்களாய்

ஒலிக்கிற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். தொடர்ந்து நீங்க வசந்தமா எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஆனந்தி இணைந்திருப்பாங்க. இரண்டாலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: திருலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் பிரதி அமைச்சர் ஆர் எச் உபாலி சமரசிங்க தலைமையில் மன்னார் மாவட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இதன்போது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள், சுற்றுலா, போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேநேரம் மீள்குடியேற்றப்பட்ட 71 குடும்பங்களுக்கு 2 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கும் வேலை திட்டமும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சீனாவின் தென்மேற்கு நகரமான சோக்கிங்கில் இன்று ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பலர் மண்ணுக்குள் புதையுண்டு காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மண் சரிவினால் மலைச்சரிவின் கீழ்ப்பகுதியிலிருந்த பல குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. இதனையடுத்து 60 மேற்பட்ட குடியிருப்பாளர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அந்நாட்டு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அத்துடன் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளவர்களின் துல்லியமான எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வரையில் இடிபாடுகளுக்குள்ளிருந்து 9 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உயிருடன் இருப்பதாகவும் தகவல்கள்
0: தெரிவிக்கின்றன. அவதானத்துடன்
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான கூலான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான வணக்கம், யாரு?
1: நான் தப்புமால் கந்த பெரிய குறியாளிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்?
1: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வசந்தகுமார் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்டா இருக்கிறேன்.
0: ரெஸ்டா இருக்கீங்க, நாளைக்கு விடுமுறைனால இன்னைக்கு ரெஸ்டா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா வசந்தகுமார்?
1: டீ எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது.
0: நன்றி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும்.
3: The best live music streaming in Sri Lanka. Wasn't the best.

0: சந்திரமுகி திரைப்படத்தில் இருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் காட்டம் கொண்டாட்டமாக சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான மாலினியர், வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யாருது?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அப்படியா,
0: குத்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல. நீங்க?
0: நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். சரி, அப்புறம் சொல்லுங்க. ஊர் சைடு எல்லாம் எப்படி? சரி சரி, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க மும்தாஜ்?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: காஞ்சனா படத்துல கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நீதான் இந்த பாட்டு.
0: அப்படியா? சரி, கண்டிப்பா நிகழ்ச்சியில் வரும், கேட்க தயாரா இருங்க. சரியா?
1: ஓகே.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, போனஸ் நந்தகுமார் சருக்கா, சுத்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமை, பத்த பத்ம, ரவி, ரஹ்மா, அர்ஜு, ஃபாரூக், உவைதி, சின்னையா, மகாதேவ், ஆதர்ஷ், உமா, சென்னி, வசந்தகுமார், ஈடன், சரோஜன், அப்துல் மஜி குடும்பத்துக்கா, வசந்த கேட்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: சங்கீதம் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துகிறது. நேரம் மாலை 5:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
2: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரி. கோயில் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
3: காலை 10 முதல் 12 வரை
1: வசந்த பார்வை. வசந்த பார்வை அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சாமி திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்போது அழைப்பினூடாக வசந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் இது? வினோத். எப்படி இருக்கீங்க வினோத்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? சரி, மருந்தெல்லாம் எடுத்தீங்களா? சரி சரி சரி, கவனமா இருங்க. சரியா? சரி. அப்புறம் டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: உண்மை
0: ஒரு நாள் வெல்லும். சரி, கண்டிப்பா நிகழ்ச்சியோட இணைந்திருங்க, தர முயற்சிக்கிறேன். சரியா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட ஒரு சுவரான பாடல் வருகிறது. காதலிக்கும் ஆசை இல்லை, செல்லமே திரைப்படத்திற்காக ஹரிஸ் ஜெயராஜின் இசையில்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணிய பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: முதல் வாழ பழகப்பா.
2: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
3: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
3: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
4: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் பாரதி ராஜா. ஒலிக்கும் பாடல் இது கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

102.8. மஞ்சள் விழா மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனியின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் மட்டுமில்ல, அடுத்தடுத்த மணித்தியாலத்திலையும் சுப்பைட்டான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப இந்த நேரத்தில் நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் இது?
1: நாங்க மோதர்ல இருந்து ரம்சான் பேசுறேன்.
0: ரம்சான், எப்படி இருக்கீங்க ரம்சான்?
1: நல்லா இருக்கோம்.
0: அப்படியா, இன்னைக்கு என்ன விடுமுறையா இல்லாட்டி வேலையா?
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை தானாக்கா.
0: அப்படியா, சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாருமே எப்படி இருக்காங்க? பாடல் இருக்கு, இந்த பாடலை நீங்க யாருக்காக கேக்குறதா இருக்கீங்க?
1: அனைவருக்காகவும்
0: கேக்கலாம். சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி
0: நன்றி.
2: Doom, chuck. Doom, chuck. Doom, chuck.

0: மங்களம் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம், அன்பான வணக்கம். யார் இது?
1: நான் ஆகஸ்தனையில இருந்து ஐயாத்ரி சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க சண்முகநாதன்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையால டி வீட்ல இருக்கீங்களா?
1: பையன் ஒண்ணு போயிட்டு வந்துட்டேன் அக்கா, வேலை இல்ல 3 நாளா.
0: அப்படியா?
1: ஆமாக்கா.
0: சரி சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓ, டீ எல்லாம் குடிச்சிட்டேன்க்கா, குடிச்சிட்டு உங்களோட பேசுவதற்கு தான் காத்து கொண்டு இருந்தேன்.
0: அப்படியா?
1: ஆமாக்கா.
0: சரி சரி, அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க சண்முகநாதன்?
1: எல்லாம் நல்லா சுகமா இருக்காங்க அக்கா. உங்களோட வீட்டுல?
0: எங்கட வீட்டுல
1: சொந்தங்கள்
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அக்கா மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசான், மற்றும் எனது அக்காவான செல்லையா ராசம்மா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம், மற்றும் நாகஸ்தனில் இருக்கும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வன் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், பொருகலை சுந்தரலிங்க குடும்பம், சிவராஜா குடும்பம், மற்றும் நாகஸ்தனை சத்தீஸ்தோஸ்லக்கா வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்காகவும், மற்றும்

0: நன்றி அக்கா. வணக்கம்.
1: நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி பொத்துவில் இருந்து ஜமால்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நான் நட்டால சென்னையில் இருந்து முஃபீர். தற்போது கத்தாரில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நான் போடிசில் இருந்து விதுர்சன். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். மற்றும் அம்மா அனோமா, அப்பா ராஜா, தம்பி சபிலாஷ் மற்றும் மாமா காந்தன், அக்கா ஷர்மி, மச்சான் மற்றும் அரீஷ், அம்மம்மா, சின்னம்மா, தாத்தா, ஜெபமாலை அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் அக்கா, நான் மது. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அப்பா ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின், ஜஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம். கொழும்பா இந்த ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் சகோதரி, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரியம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் ஆனந்தி, வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, மாலை நிற வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், பீதன் குடும்பம் மற்றும் தீபன் குடும்பம், கொட்டகலை டிரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, மாலை நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கவள்ளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது. ஐயன் திரைப்படத்திற்காக.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரமாலை 6:28.
1: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம்.

0: சுடுவேன்டா துணிய பிடிச்சு இறக்கன் கீழே.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன்?
0: உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது?
1: சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: முதல் வாழ பழகப்பா.
1: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
0: நீ கத்துற கத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
0: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
3: நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
5: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டிஎஸ் சேனநாயக்க கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
6: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
3: வசந்த பார்வை.

0: முதல் முதலாய் லேஷா லேஷா திரைப்படத்திற்காக ஹரிஸ் ஜெயராஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம்.
1: அன்பான
0: வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்?
1: நலமா இருக்கும்.
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க? ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி, அடுத்த பாடல் யார்?
1: அடுத்த உங்களுக்காகவும்
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. காரைத்தீவில் இருந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான வணக்கம் ஆனந்தி, நாங்களும் வளமை போல நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். இன்பராஜ் மற்றும் அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, தர்ஷினி மற்றும் மணி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பதுளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான வணக்கம் ஆனந்தி சகோதரி, ஜோஸ்மான் இன்று தனது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொழும்பில் கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அன்பு அம்மா, தியாக மேரி மற்றும் பாசமான தங்கை குலோய்ஸ்ரீ மற்றும் மாமா விஜய் மற்றும் சுதா சித்தி, குரு சித்தா மற்றும் ஆகியோர் பதுளையிலிருந்து வாழ்த்துகதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வணக்கம் பொகவந்தலாவையிலிருந்து, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கருப்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. மகிழ்வான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கொஸ்லாந்தையிலிருந்து ரஞ்சனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் அக்கறைப்பற்று ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் ஒஸ்போன்ல இருந்து விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு எனக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் இது.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாரதி ராஜா. ஒலிக்கும் பாடல் இது அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.2 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். வணக்கம், யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? ரொம்ப நன்றி விஸ்வநாதன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இருக்கீங்க
0: விஸ்வநாதன்.
1: பாடல் கேட்க மாதிரி காவத்த நீலகாமல் அமைச்சு குடும்பத்தையும் கட்டாத மரமும் ஜெமி குடுக்கணும். கோயத்துல இருக்க மரம் அருள் செல்வி, நாமத்தன் மரம் சங்கீதா குடும்பத்தையும், மாநிலம் அருள்மொழி, முந்தாஸ்தயம், ஓயதன், வீடன், மருத்துவ சின்ன மகாதேவன், சிறிய ஜாயமா, மாவனால மூர்த்தி, இன்ன விளையா, சோமஸ்ரீ, தயால, உமாச்சந்திரன், கிருஷ்ணபக்தன், சிறிகாந்த், பாலுக சின்ன தம்பி, தந்தை தங்கத்துறை, யாழ்ப்பாண சாந்தி, பகுதார தாராணியம்மா, மற்றும் சரஜன்மா, அன்பான அறிப்பாள் ஆனந்தி மேடம், உங்களை தான் கேட்பேன் பாடலை.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம், நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 7 மணி.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: முன்னாள் போலீஸ் அதிபர் சி டி விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டில் பலி. கல்வி திட்டங்களின் போது தொழிற்கல்வி குறித்து கூடுதல் அவதானம் செலுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை. டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 50 உயர்வு. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 73,000 கடந்தது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் நெல்லின் நிர்ணய விலையில் மாற்றமில்லை, அமைச்சர் லால்காந்த தெரிவிப்பு. ரகிதா மற்றும் சரித் ஆகியோர் மீண்டும் விளக்கமறியலில். குவைத், பஹ்ரைன், ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வந்தம் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். முன்னாள் போலீஸ் அதிபர் சி டி விக்ரமரத்ன தனது வீட்டில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த மரணம் தொடர்பில் மேல்மாகாண தென் பிராந்தியத்துக்கு பொறுப்பான குற்ற விசாரணை பிரிவினரும் மாலம்பே போலீஸ் நிலைய அதிகாரிகளும் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் திணைக்களத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் போலீஸ் அதிபர் சி டி விக்ரமரத்ன தலஹேன பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் மீட்கப்பட்டு கொழும்பு கிழக்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக மாலம்பே போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலொன்றின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அவரது சடலம் மரண விசாரணைகளுக்காக கொழும்பு கிழக்கு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சம்பவம் தொடர்பில் சிலரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் 35th போலீஸ் அதிபராக கடமையாற்றிய சி டி விக்ரமரத்ன தனது 63rd வயதில் உயிரிழந்துள்ளார். 2020 நவம்பர் மாதம் 26 திகதியிலிருந்து 2023 நவம்பர் மாதம் 25 திகதி வரை அவர் போலீஸ் அதிபராக பதவி வகித்தார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் தெரிந்து கொண்ட தற்போதைய போலீஸ் அதிபர் பிரியாந்த வீரசூரிய, நீதவான் மற்றும் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் ஆகியோர் சி டி விக்ரமரத்ன வீட்டுக்கு சென்று ஆராய்ந்துள்ளனர். எதிர்கால கல்வி திட்டங்களின் போது தொழில்துறை கல்வி குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணைவாக நாட்டின் தொழில் கல்வித்துறை வலுப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2026 வரவு செலவு திட்டத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சுக்காக 303 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிதி ஒதுக்கீட்டினூடாக முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. அத்துடன் 2027 வரவு செலவு திட்ட வரைவு குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தொழில் கல்விக்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடுகள் 2026 மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 310 அரச தொழில் பயிற்சி நிறுவனங்களுக்காக கடந்த 2 காலாண்டுகளில் 60,000 அதிகமான மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. சமுத்திர பல்கலைக்கழகத்திற்காக நிரந்தர காணியொன்றை பெற்றுக் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 50 டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 35 பெண்களும் 5 சிறுவர்களும் உள்ளடங்குகின்றனர். 73,455 டெங்கு நோயாளர்கள் இதுவரை இனங்காணப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியாக டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் 21,538 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் இம்மாதத்தில் இதுவரை 16 நாட்களுக்குள் 18,076 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வருடத்தில் இதுவரை 50 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. கம்பஹா மாவட்டத்தில் 15,341 நோயாளர்கள் அதிகூடிய எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 14,625 டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். மனிதர்கள் ஒவ்வொரு இடங்களில் கழிவுகளை வீசிச் செல்வதை தவிர்ப்பதற்காக காஸ்பேவ நகரசபையின் ஊடாக சில இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதனை பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி நேரில் சென்று பார்வையிட்டார். காஸ்பேவ நகரசபையின் தலைவர் சாமர மதும கலுகே இதுகுறித்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். மகரகம அபேட்சா வைத்தியசாலையில் சூழ உள்ள பிரதேசங்களில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் வகையில் புகை விசிறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் ஊடாக பொது சுகாதார பரிசோதகர்களினால் குறித்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது. எதிர்வரும் பரீட்சை நாட்களுக்கு முன்னர் ஒவ்வொரு பரீட்சை நிலையத்திலும் புகை விசிறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு நுழம்பு ஒழிப்பு செயல்பாடு மேற்கொள்ளப்படும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 3 அரச நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டம் சகலருக்கும் சமமானது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பொது சுகாதார பிரிவினர் இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் பல இடங்களில் டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட செயலக அதிகாரிகள், ராணுவத்தினர், போலீசார், பொது சுகாதார பரிசோதகர்கள், பிரதேச சபை ஊழியர்கள், பிரதேச வர்த்தகர்கள் இணைந்து டெங்கு ஒழிப்பு சிரமதான செயல்பாட்டை முன்னெடுத்திருந்தனர். அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களை கவனத்திற்கொண்டு விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் ஆகிய இருதரப்புக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற மத்திய அரசாங்கத்தின் விவசாய ஆலோசகர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டபோதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள நிர்ணய விலையில் தனியார் துறையினரும் நெற்கொள்வனவு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இந்நிலையில் சிறுபோகத்தில் அதிக அளவாக நெல் அறுவடை கிடைக்கப் பெற்றுள்ளமையினால் நாட்டில் உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் தம்மிகரான துங்க குறிப்பிட்டார். லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரகித ராஜபக்சே உள்ளிட்ட மூவரின் விளக்கமறியல் காலம் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் உயர் போலீஸ் அதிகாரிகள் இருவர் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பிரபல போதைப்பொருள் வர்த்தகராக அடையாளப்படுத்தப்படும் ஹரக் கட்டா என்பவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அவரது தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி பூச சிறைச்சாலையை தவிர்த்த வேறு சிறைச்சாலையில் தடுத்து வைப்பதற்காக 1 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் ரகித ராஜபக்சே, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண அமைப்பாளர் சரித் அபயசிங்க மற்றும் சிவில் விமான சபையின் முன்னாள் பணிப்பாளர் அருண வருணஹேந்திக ஆகியோர் இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஹரக்கட்டாவின் மனைவியான மகேஷிகா மதுவந்தியிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளுமாறு சந்தேகநபர்களின் சட்டத்தரணிகள் குறிப்பிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் அவர் வீடியோ பதிவினூடாக கருத்துக்களை முன்வைத்து சந்தேகநபர்களுக்கு உரிய பணத்தை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் பதிவும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 28 திகதி வரை சந்தேகநபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் இதன்போது பிணை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதாகவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் பிரதி அமைச்சர் ஆர் எச் உபாலி சமரசிங்க தலைமையில் மன்னார் மாவட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன், மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன், வடமாகாண திட்டமிடல் உதவி செயலாளர் உள்ளிட்டோரும் திணைக்கள தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள், சுற்றுலா, போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை மேல்குடியேற்றப்பட்ட 71 குடும்பங்களுக்கு 2 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கும் வேலை திட்டமும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. தொடர்ச்சியாக 6வது நாளாகவும் அமெரிக்கா ஈரானை இலக்காக கொண்டு நேற்றிரவு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதற்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதை அடுத்து மத்திய கிழக்கு வலயத்தில் நெருக்கடிகள் மேலும் உக்கிரமடைந்துள்ளன. நேற்றிரவும் அமெரிக்கா ஈரானை இலக்காக கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ராணுவ திறன்களை சீர்குலைக்கும் நோக்கில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை அதிகாரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஹோமோஸ் நீரிணையை அண்மித்த கேஷம் தீவு, ஹவாஸ், ஈரான் ஷார், அணு ஆயுத நிலையங்களில் உள்ள பந்தர் அபாஸ் மற்றும் புஷர் ஆகிய பகுதிகளை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. அத்துடன் ஹோமுஸ்கன் மாகாணத்தில் இரண்டு பாலங்களை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் பாலங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பாக எவ்வித தகவல்களும் குறிப்பிடப்படவில்லை. ஈரானின் கரையோர கண்காணிப்பு மத்திய நிலையம், விமான பாதுகாப்பு மத்திய நிலையம், ராணுவ அடிப்படை வசதிகளை வழங்கும் மற்றும் சமுத்திர வளங்களை இலக்காக கொண்டு குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் சிவில் இலக்குகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்கா வெளியிட்டுள்ள அச்சுறுத்தல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள சகல அடிப்படை கட்டமைப்புகள் மீதும் பலத்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என ஈரான் பதில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் ராஜதந்திர நிலைமை தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு இஸ்ரேல் முயற்சிப்பதாகவும், அமெரிக்கா ஈரான் ஆகிய நாடுகளின் சமாதான ஒப்பந்தத்தை சீர்குலைக்க இஸ்ரேல் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அமெரிக்க உப ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க படைகள் ஈரானின் வடக்கு பகுதிகள் மீது வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரான் தலைநகரின் முக்கிய நகரங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் சமாதான ஒப்பந்தத்தை சீர்குலைக்க இஸ்ரேலின் அரசியல்வாதிகள் சிலர் முயற்சிப்பதாகவும், போரை நீடிக்கவே அவர்கள் விரும்புவதாகவும் அமெரிக்க உப ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டில் பலி. கல்வி திட்டங்களின் போது தொழில் கல்வி குறித்து கூடுதல் அவதானம் செலுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை. டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 50 உயர்வு. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 73,000 கடந்தது. எந்தவொரு காரணத்திற்காகவும் நெல்லின் நிர்ணய விலையில் மாற்றமில்லை, அமைச்சர் லால்காந்த தெரிவிப்பு. ரகித மற்றும் சரித் ஆகியோர் மீண்டும் விளக்கமறியலில். குவைத், பஹ்ரைன், ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

வணக்கம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 958வது சுபிரதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 8, 5, 2, 3, 1, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 8, 5, 2, 3, 1, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 37,52,940 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,41,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 432வது ஜெய சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 2, 3, 1, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 2, 3, 1, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசில்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,33,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த

ஆகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,52,642 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,54 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4,936 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷபராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 54, 59, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 14, 54, 59, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,67,93,400 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 40 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,224 சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 26, 60, 68, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 26, 60, 68, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 5, 2, 1, 9, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 2, 1, 9, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 60,75,320 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,71,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 5,385 சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 22, 30, 47, 78 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 22, 30, 47, 78 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 1, 4, 8, 8, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 4, 8, 8, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,66,040 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,05,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,400 கப்பற்கொள்ளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 7 வெற்றி இலக்கங்களாக 6, 30, 55, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 7 வெற்றி இலக்கங்களாக 6, 30, 55, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,27,22,640 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 31,73,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,054 சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 6, 32, 49 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 32, 49 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 35,38,560 ரூபாய் பரிசுகளாக வழங்கப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வ

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். Facebook கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் இலோ வணக்கம்.
1: ஹலோ, அன்பான வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் இது? ஹரிதரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அக்கா வீட்ல இருக்கீங்களா?
0: வீட்ல இருக்கீங்க.
1: ஆமா அக்கா.
0: வேலையெல்லாம் முடிச்சா?
1: வேலையெல்லாம் முடிச்சா அப்படியே வசனம் கேட்டு
0: கேட்டேன். அப்படியா? சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா?
1: அம்மா சமைச்சிட்டாங்க.
0: இப்பதான் சமையல் நடக்குது. சமையல் முடிஞ்சதும் சாப்பாடு தானே?
1: ஆமாக்கா.
0: சரி, அப்புறம் ஊர் சைடு எல்லாம் எப்படி?
1: ஊர் சைட்ல சூப்பரா இருக்கா? அப்படி வசந்தத்தோட
0: இருக்கா? அப்படியா? வசந்தத்தோடு வசந்தமா இருக்குன்னு சொல்றீங்க?
1: ஆமாக்கா, வெதமுள்ள சொன்னா வசந்தமே அதருங்கா.
0: அப்படியா?
1: ஆமாக்கா.
0: சரி சரி ஹரிதரன். சரி, இப்ப பாருங்க, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: இந்த பாடல் வந்து ஸ்பெஷலா உங்களுக்காக மட்டும் கேக்கும்.
0: அடடா, அப்படியா? சரி, ரொம்ப நன்றி ஹரிதரன்.
1: நன்றிக்கா.
0: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

Streaming in Sri Lanka. Vossen the FM. 102.6. 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் பாரதி ராஜா. ஒலிக்கும் பாடல் இது கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின்

0: போல உங்கர மனசு பாடாதோ. நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையினூடாக சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்
1: அன்பான இனிய இரவு. வணக்கம் மேடம், நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜித் வணக்கம், இரவு நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கும். சூப்பர் பாடல போடுறீங்க. பாரதி ராஜாவும் ஜானகியம் அவளும் அவங்களோட ஞாபகத்துல எனக்கு ரொம்ப அருமையான பாடல் இப்ப போட்டீங்க, பூவரசம் பூத்தாச்சி. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மேடம். அடுத்தது நீங்க போட்டீங்க 1000 தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. இந்த பாடல்களை கேட்கும் பொழுது உண்மையிலே அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையணும் மேடம். உண்மையிலே ரெண்டு பேருடைய
0: பாதுகாப்பு
1: சேவையில தனியார் வங்கி உள்ள வேலை செய்யறேன் மேடம்.
0: அப்படியா, சரி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: இல்ல சாப்பிடல மேடம், 9 மணியா சாப்பிடுறதுக்கு.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடலை கேட்பதற்கு மேடம் எனது அன்பான ஆசிரியர் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்காகவும், தோப்பூர் செல்வநாகர் அன்பான தம்பி மொய்டினுக்காகவும், கொழும்பு பயனாளிக்கும் அன்பான சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமட் செல்லா மகளுக்காகவும், அன்பான வசந்தநீர் வத்தல் ஐயாக்கண்ணு மாவனிலை சகோதரி நிஷா அவரது குடும்பத்தாருக்கும், திருப்புக்கு சொந்தக்காரி பரிசுத்துறை சகோதரி அருள்மொழிக்காகவும், தம்புள்ள சகோதரி ரஹ்மா கணவர் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்காகவும் இந்த பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இந்த கொண்டமைக்கு
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

தேவதையை கண்டேன் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நேரமிரவு 8 மணி.

0: ஹரிஸ் ஜெயராஜின் இசையில் சாமி திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட. அப்படியே இறுதி மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலயும் பாத்தீங்கன்னா சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். அலைங்கள் 0312-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும், பேச முடியும், பாடலும் கேட்டு மகிழ முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அக்கா.
0: அன்பான இரவு நேர வணக்கம். யார் அது? மகேஷ். எப்படி இருக்கீங்க மகேஷ்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மகேஷ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா மகேஷ்க்கு? அப்படியா? அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க மகேஷ்? என்ன சோகமா பேசுற மாதிரி இருக்கே. அப்படியா? சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குற மாதிரி இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. பாய்.
0: நன்றி.

0: வாடி வாடி நாட்டுக்கட்ட அள்ளி தந்த வானம் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யாருது? சரோஜினி. எப்படி இருக்கீங்க சரோஜினி?
1: நல்லா
0: சோமா
1: இருக்கேன்.

0: வந்துட்டீங்களா?
1: இவர்களுக்காகவும் அன்பான உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்காங்க, அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். இந்த கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான இரவு நேர வணக்கம் சகோதரி தரணிய கலை லுக்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்சரா சசினி ஷான் அபி துமிதா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். இன்றைய தினம் பண்டார வலையை சேர்ந்த சபினாஸ் 14வது பிறந்த நாளை கொண்டாடுறாராம். அவர் அப்பா வினோதன் மற்றும் அம்மா லதா, அண்ணா கிருஷாந்தன், ரோசன் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தம் எஃப்எம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். பலாங்குடியிலிருந்து குமார் என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். அவிசாவல பெஞ்சிட் ஸ்டேட்லிருந்து குமார் தங்கதுரை மற்றும் வகைத்தோட்டம் துமோதர சின்னையா மகாதேவன், எட்டியாந்தோட்டை ஆட்டோ விஸ்வநாதன் மற்றும் ஐயா கண்ணு ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் என்று சொல்லி கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஆனந்தி அக்கா, இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்கு, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கரோலினா லிலித்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி பேருவளையிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: யுத்தம் செய் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் இரவு 8:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

0: வித்யாசாகரின் இசையில் தில் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 102.6 அலை வரிசையினூடாக இப்போது நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்கு ஹலோ வணக்கம். மாத்தலை சிவமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க ஐயா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பாடலாம் சும்மா அருமையான பாடல கொடுத்து வந்துருக்கீங்க.
0: அப்படியா?
1: பாடலாம் கேக்க அப்ப நான் இன்றைக்கு ஒரு மாகல் மாணிக்க கங்க முருகன் ஆலயத்துல வரைக்கும் வந்து அந்த பூசை முடிச்சு விட்டுட்டு பாடல் கேட்டுக்கிறது.
0: அப்படியா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? நீங்க
1: பின்ன சாப்பிட ஏற்பாடு செய்யல, நீ போயிட்டுதான். இப்பதான் பூசை முடிஞ்சிட்டு சாப்பிட ரெடியாக அப்ப பாடல் கேட்டு நோமெல்லாம் கேட்டு பாடல் கேட்டு.
0: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அது போல எங்கள் வசந்த உறவுகளுக்கும் வெள்ளபத்து அகஸ்திகா, அதே போல இங்க மாகல மாணிக்க முருகன் அனைத்து உள்ளங்கள் அனைவருக்கும் பாடல், எல்லோருக்கும் உங்களுக்கும் சேர்த்து எல்லோருக்கும் ஒரு பாடல் தான்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இந்த கொண்டமைக்கு.
1: நன்றி,
0: நன்றி, பாய் பாய். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கமானது என்று சொல்லி கல்முனையில இருந்து ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் அக்கா, இனியும் நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி தேயோவிட்டையில இருந்து தயானன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கமும் வாழ்த்துக்களும், இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நந்தகுமார் வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இதமான இரவு நேர வணக்கம். மீட்பிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மகள் தக்ஷிகாவுக்காகவும் மனைவி அபிராணிக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆனந்தி, அன்பான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு நானும் குறிஞ்சாக்கேனி அசுர்தீன் மற்றும் நூர்ஜஹான், அன்வர், ரியாஸ் மற்றும் ரிஸ்காத், ரியானா குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிய இரவு நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கையகரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நலமா இருக்கீங்களா? பாடல்கள் அனைத்தும் இருமையாக உள்ளது. பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி சங்கானையிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தம்பிராசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் அக்கா, உமேஷ் பூண்டுலோயாவிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. கொழும்பிலிருந்து சேம்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது குட்டி திரைப்படத்திற்காக.

LMFM.LK. திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: மாலையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக இறுதி நேரா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது? மது எப்படி இருக்கீங்க? மது
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மது சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் சமையலா? என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல?
1: சோறு அக்கா, சோறு சிக்கன் கறி.
0: ஆஹா,
1: பருப்பு கறி, அவ்வளவுதான்.
0: அப்படியா? சரி சரி சரி. இப்ப அடுத்த பாடல்
1: சூப்பரா இருக்கு அக்கா.
0: அப்படியா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடடா, இறுதி நேரா வந்திருக்கீங்க. சரி, என்ன பாடல் கேக்குறீங்க சொல்லுங்க.
1: முதல் கனவே,
0: முதல் கனவே. அந்த பாடலா? சரி, இந்த நிகழ்ச்சியில தராட்டி. அடடா, சரி, இந்த நிகழ்ச்சியில தர முடியாட்டி, அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா தரேன். சரியா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: ஜெகன் மகன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: சரி அக்கா, நன்றி.
0: நன்றி.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க பகத்தோட்டம் தும்மோதர சின்னையா மகாதேவன். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு, அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இணைந்திருந்தாரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதுக்காக இந்த பாடல் அப்படியே போட்டுட்டு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்த உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது, நினைவுகளை சுமந்த வண்ணம். நேரம் இப்போது 9 மணி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காற்றலையில் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலில் வரை காத்திருக்கிறது. அதே போல நினைவுகளை சுமந்த வண்ணம் வசந்த நிலா இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியும் வெள்ளி வசந்த நிலா. நினைவுகள் அலை போடும் இந்த காற்றலை உங்கள் நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 7 7 5 0 0 1 அல்லது 0312 7 7 5 1 1 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். நினைவுகளை சுமந்து வரும் வசந்த நிலா.

0: மலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
5: சிங்கம் கதையா?
4: அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
5: மாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவா?
4: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
6: குவைட் எக்ஸைட்டிங்.

சுமக்கும் வசந்த நிலா. உங்களது மறக்க முடியாத நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவகுமார் தன்னுடைய நினைவை பகிர்ந்திருக்கிறார். அம்மா, நான் என்னுடைய ஊர் ஹட்டனண்ணா. நான் ஏழில் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அங்கேதான் ஹட்டன் டவுன்ல தான் வேலை செய்தேன். வேலை செய்யும் போது ஒரு ஃபோன் கடையில் தான், கம்யூனிகேஷன்ல தான் வேலை செய்தேன். இன்னும் எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு இருக்குன்னா, என்னுடைய அம்மாவின் பேர் தனலட்சுமி. என் அம்மா மேல ரொம்ப பாசம் தான். நானும் அம்மாவும் தான் எப்பவுமே எங்களுடைய அண்ணாமார் ரெண்டு பேரும் கூட சண்டை பிடிப்பாங்க, நீ தம்பி மேலதான் ரொம்ப பாசம் அப்படின்னு. ரொம்ப பாசம். ரெண்டு அண்ணாமாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அம்மாவும் நானும் மட்டும்தான் இருந்தோம். அப்பா சின்னதிலே எங்களை விட்டுட்டு போயிட்டார், தவறிட்டார். ஆனால் அம்மா நிறைய வேலை செய்வாங்க வீட்டில். அவங்க எஸ்டேட்டில் வேலை செய்தாங்க. வேலை செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்தாங்க. அதுக்கு பிறகு அண்ணா அவங்கெல்லாம் கொஞ்சம் மேலே வந்த பிறகு வீட்டில் தான் இருந்தாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எனக்காகவே தான் இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் நான் அடுத்த நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கப்பா, தலை சுத்துற மாதிரி இருக்குது, நாளைக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என் கையில் காசும் இருந்தது, எல்லாம் இருந்தது. நான் சொன்னேன், இல்லைம்மா, நாளைக்கு காலையில் நான் ஒரு திருமணத்துக்கு போகணும், வீட்டுக்கு போன ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணும், கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஈவினிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோன்னா, இது 2007 இந்த விஷயம் நடக்குது. நான் என்னுடைய நண்பரின் திருமண வீட்டுக்கு போயிட்டேன். போன பிறகு எனக்கு ஒரு கால் வந்தது, அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஐயா தான் கால் பண்ணார். நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆனால் வரும்போது என்னுடைய அம்மா எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ரொம்ப கவலையாக இருந்தது. என் மேலேயும் கோபம், அம்மா மேலேயும் கோபம். அம்மா என்னை கொஞ்சம் தட்டியாவது நிப்பாட்டியிருக்கலாம்ல, இல்லைப்பா எனக்கு ரொம்ப வருத்தம், நீ போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை காட்டிக்கவும் இல்லைம்மா. நானும் கொஞ்சம் நின்று அவங்களுக்கு மறந்து எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கலாம்னு யோசிக்கிறேன். ஆனால் அவ்வளோ சீரியஸாக இருக்கல. அதனால தானே நானும் கல்யாணத்துக்கு பொண்ணு, என் மனத்துக்கே நானும் சில வேளையில் ஆறுதலை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தனி வருடங்கள் கழிந்தும் என் மனதிலிருந்து அந்த வடு மாறவில்லை. என்ன செய்யறதுன்னா, ரொம்ப கவலையாக இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப அப்செட்டாக இருப்பேன். என்னுடைய அண்ணாவெல்லாம் சொன்னாங்க, இல்லை நீ உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைடான்னு சொல்லி. இருந்தாலுமே எனக்கு ரொம்ப கவலை தான். நான் இன்னைக்கு பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி. சகோதரா, நான் சொல்கிற விஷயம், இறப்பு என்பது எல்லோருக்கும் எழுதப்பட்ட ஒன்று. அது இல்லாத மனிதன் இருந்தால் என் முன் கொண்டு வாருங்கள், முடிந்தால் யாருமே கிடையாது, யாராக இருந்தாலும். அதுக்கு சில காரணங்கள் சில வழியில் வருகிறது. ஆனால் அனாவசியமான இறப்புகள் கூடாது. இதில் நீங்கள் எவ்வளோ தூரம் கவலைப்படுற அளவுக்கு உங்கள் மேலே பிழை இல்லை. ஏன்னா அம்மா நீங்கள் போகும்போது சீரியஸாகவும் இல்லை, உங்களை வற்புறுத்தவும் இல்லை. அம்மா இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதனால் அந்த கவலையை மறங்க, அம்மா மறக்காதீங்க. உங்களால் தான் அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சாங்கன்ற விஷயத்த மறங்க, அப்படி கிடையாது. நானும் சொல்கிறேன். ஆனால் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள், அம்மா அப்பா பெரிய பெரிய வருத்தங்களையும் பெரிய பெரிய நோயும் காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்களா சின்ன சின்ன மருந்துகள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுக்கு நமக்கு தொல்லை கொடுக்குறோம்னு சொல்லி யோசிப்பாங்க. சில வேளை செலவு கூட்டணும்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் பிள்ளைகளின் கடமை பெற்றோர்களுக்கு சரியான மருத்துவத்தை கொடுப்பது. ஏன்னா வயது போகும் தானே, வயதும் போகும்போது ஒவ்வொரு நோயும் வரும் இல்லையா. அப்போது அது கேட்டாற்போல் நாங்கள் மருத்துவங்களையும் எடுத்துக்கொள்வது சால பொருத்தம். அவர்கள் இல்லாத போது
அவர்களுக்காக

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சி ஒன்றுகின்றீர்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், உள்ள கிடைக்கைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற அலைவரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். காற்றலை வசந்தத்தில் நினைவுகள் அலைவாயும் நிறைமது. எம்மிடம் இருக்கின்ற சோகங்களையும் உள்ள கிடக்கைகளையும் யாருடனாவது பகிர்ந்து கொண்டால் அந்த மனக்கவலை அரைப்பகுதியாக குறையும் என்பது விஞ்ஞான ரீதியான உண்மை. அதேபோல நினைவுகளை யாரிடம் சொல்வது என்ற பெரிய கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் அநேகமானவரிடம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது உங்களது மனக்கவலைகள் குறையும். பெயர்களை சொல்லியும் சொல்லாமலும் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு நினைவு. சில உறவுகள் நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது பல கனவுகளோடு ஆரம்பிப்போம். அந்த கனவுகள் தொழில் கிடைக்கும் போது அல்லது திருமணத்தின் போது. திருமணம் என்பது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் இல்லையா? அப்படியான கனவுகளோடு ஆரம்பித்த ஒரு கதை தான் இது. நிச்சயம் அமெரிக்காவிலிருந்து மாலி தன்னுடைய நினைவாக பகிர்ந்து கொள்கிறார். தன்னுடைய சொந்த இடம் சுவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயம் இன்னும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நினைவு எங்களை விட்டு எங்களது குடும்பத்தை விட்டும் பிரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கஜன் தன்னுடைய சகோதரன் பெரியம்மாவின் மகன். அவருடைய திருமணம் பல கனவுகளோடு நடந்தது 2020 இந்த திருமணம் கனடாவில் நடந்தது. சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த திருமணம் நடந்தது. திருமணத்தில் சொந்தங்கள் ஒன்றாக சிரித்து பேசி மகிழ்ந்தும் கனவுகளாக கட்டிய வீட்டில் பிள்ளைகள் விளையாட வேண்டுமென்ற ஆசையோடு கட்டிய ஒரு வீடு ஒரு பக்கம். அவர் ஒரு இன்ஜினியர். அவருடைய பேர் கஜன். 2020 இந்த சம்பவம் நடக்கிறது. திருமணம் நடக்கிறது, கோலாகலமாக நடக்கிறது. குடும்பத்தில் எல்லோரிடமும் மகிழ்ச்சி மட்டுமே பொங்கி வழிந்தது. காரணம் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு நடந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு. எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் நிறைய நாடுகளில் பிரிஞ்சிருக்கிறோம். இலங்கை, கனடா, சுவிஸ் போன்ற நாடுகளில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த திருமணத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லி சந்தோஷமாக முடிச்சோம். காரணம் கஜன் எப்போதுமே எல்லோருடமும் அன்பாக பழகுவான். யாரையுமே மதிக்கிறதுலையும் சரி, பழகிறதுலையும் சரி, பாசத்திலையும் சரி, எங்களையெல்லாம் மிஞ்சியவன் கஜன். திருமண நாள் முடிகிறது. ஆசீர்வாதங்களோடு திருமணம் முடிகிறது. சந்தோஷம் மகிழ்கிறது. திருமணத்துக்கு அடுத்த நாள் அவசர பயணம் உண்டு. ஒரு கனடாவிலிருந்து ஒரு சின்ன தூரம் உண்டு, போய் வர வேண்டும். வாகனத்தில் போகிறார். போனவர் ஒரு விபத்து செய்தி வருகிறது. அந்த இடத்திலேயே கஜன் இறக்கிறார். அவரோட உயிர் பிரிகிறது. திருமணத்துக்கு அடுத்த நாள் இந்த விடயம் நடக்கிறது. எங்களால்
ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தேன் நிலவுக்கு போன சமயம் என்று வைத்துக் கொள்ளுங்களே, அந்த விபத்தில் இருந்து அவர் உயிரி பிரிந்தது எங்கள் மனமும் வாடியது. அந்த இழப்புக்கு பிறகு எங்கள் வீட்டில் இதுவரையில் ஒரு திருமணம் நடக்கவில்லை என்பது கவலையான விஷயமா இருக்குது. யாருக்குமே திருமணம் நடக்கல. எங்களுக்கு அந்த விபத்திலிருந்து இன்னும் நாங்கள் யாருமே மீறல. என்னுடைய பெரியம்மாவாக இருக்கலாம், எங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், அவருடைய நினைவுகளாகவே எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான், நான் முதல் சொன்னது போலதான், இறப்பு என்பது பல வடிவங்களில் மனிதனை வந்து சேரும். இந்த இழப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு தான், ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். ஆனாலும் இறப்பு எல்லோருக்கும் இருக்கிறது என்பது நிதர்சனம். அது யாராக இருந்தாலும் இந்த இறப்பு இந்த சந்தர்ப்பத்தில் நடந்தது, இந்த சந்தோஷத்துக்கு பிறகு நடந்தது என்பது மிகப்பெரிய ஒரு கவலை. அது உங்களுடைய நினைவுகளை மறக்கடிக்க செய்யாமல் தடுக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் கடந்து போவதானே வாழ்க்கை. நான் கேள்விப்பட்ட ஒன்று, ஒருவர் இறந்த பிறகு அவர்களை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்பட்டால் அவர்களும் கவலைப்படுவார் என்று சொல்லுவார்கள். அதுபோல அவருடைய இழப்பை நினைத்து நீங்கள் வருந்தினால் அவரும் வருந்துவார். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இது ஒரு நினைவாக மாத்திரம் வைத்துக் கொண்டு அது உங்கள் வாழ்க்கை வட்டத்தில் பாதிக்காமல், உங்கள் வாழ்க்கையில் பாதிக்காமல் நீங்கள் நகர்ந்து செல்ல வேண்டும். அதுதான் இயற்கையின் நியதி. இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆக இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மா, நீங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா, இறப்பு என்பது வந்தது, ஆனால் அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படணும்னு சொன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். 2020 நடந்தது, கிட்டத்தட்ட 4 வருடங்கள். தயவு செய்து அடுத்த கட்ட வாழ்க்கையில் நகருங்கள். நினைவுகளை வைத்துக் கொள்ளலாம், அதை நிஜ வாழ்க்கையில் புகுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை கவலை கொள்ளாதீர்கள். ஒரு கெட்டது நடந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க, அதற்கு முயற்சி செய்யுங்கள். நினைவுகள் இருக்கட்டும், அது மறக்க முடியாத நிதர்சனம் தான். இருந்தாலும் கடந்து போவதுதான் வாழ்க்கை.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
1: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டி எஸ் சேனநாயக்கர் கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நினைவுகளை சுமந்த வண்ணம் வசந்த நிலா வந்து கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 10:01.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நினைவுகளை சுமந்த வண்ணம் காற்றலைகள் கலந்து பேசிக்கொண்டிருக்கிறது சில இதயங்களின் வார்த்தைகள். நினைவுகள் உண்மையிலேயே மிகவும் அழகானது, ஆனால் ஆழமானது. நினைவுகளை சுமக்கும் இதயத்துக்குத்தான் அதன் வலி தெரியும் இல்லையா? அதுபோலதான் நினைவுகள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நினைவுகள், எம் இதயத்தை விட்டு அகலாத நினைவுகள். பேசலாம், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 நிலகத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். வசந்தத்தின் தீயபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் உள்ளத்தின் நினைவுகளை சுமந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. யாருக்குத்தான் பேசுறது பிடிக்காது இல்லையா? பேசிக்கொண்டிருக்கும் போது நன்றாக இருக்கும், ஆனால் சில விஷயங்கள் கேட்க பிடிக்காது. உண்மை, சில பேர் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள் மனதில் 1000 வரிகளை சுமந்து கொண்டு. ஆட்டோ விஸ்வநாதன் தன்னுடைய நினைவை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன விஷயம், அண்ணா எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எண்ணி நான் முடித்த திருமணம் அவள் என்னை விட்டு பாதியிலே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய மருமகனை என்னுடைய பிள்ளை போல் வளர்த்தேன், எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனால் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். ஆனால் இப்போது ஒரு வார்த்தை கூட சாப்பிட்டியா, எப்படி இருக்கீங்க, ஒண்ணுமே கேட்கறது இல்லை. நானும் அதை எதிர்பார்க்கறது இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் கவலை. நம்ம எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்கிறோம், எல்லாருக்கும் எல்லோரும் வேண்டும் என்று செய்கிறோம், ஆனால் எங்களை யாருமே பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்களே. நானும் அம்மாவும் தான், நான் சவாரி ஓடி தான் என்னுடைய தாயை பார்த்து கொள்றேன். என்னால் முடியும், ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லணும் போல தோணுச்சு, அதான் பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஸ்வநாதன். சில பேர் செய்த உதவியை மறந்துடுவாங்க, அதற்காக நாம உதவி செய்யறதை நிப்பாட்டவும் கூடாது, மற்றவங்க செய்த உதவிய மறக்கவும் கூடாது. இதன் மனித வாழ்க்கை இல்லையா? மனித வாழ்க்கையில் சில பாடங்கள், பல பாடங்கள் எங்களுக்கு பல விடயங்களை கற்றுக் கொடுக்கும். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மாவனிலிருந்து ஷிஃபான் சொல்லியிருக்கிறார். அண்ணா ஒரு உறவு, நல்லா பேசினாங்க, தொடர்ந்து பேசுவாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போது அவங்களுடைய குரல் மட்டும்தான் நான் கேட்டிருக்கிறேன், ஏதோ பிடிச்சது. தொடர்ந்து என்னோட பேசிக்கொண்டே இருந்தாங்க. நானும் என்ன சொல்றது, என்னோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அப்படியே பேசிக்கொண்டிருக்கும் போது என்னுடைய நண்பர்களை பற்றியும் சொன்னேன். அப்போ திடீர்னு அவங்க, அப்படி என் நண்பருடைய நம்பரையும் தாங்களே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு உண்மையாக கேட்குறீங்க அப்படின்னு, ஆமாம் பேசலாம், ஃப்ரெண்ட்ஷிப் தானே எல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி. அப்போதான் நான் புரிஞ்சுக்கொண்டேன், நானும் அந்த கட்டைகளில் தான் இருக்கிறேன், என்னோட ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாதுன்னு சொல்லி அப்போதுலேருந்து நான் பேசுகிறத குறைச்சி கொண்டேன். அதாவது கவலை தான் அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தார். சகோதரா, சில உறவுகள்

நாங்கள் அவள் மீது அவர்கள் மீது அதீத நம்பிக்கை வைப்பதும் ஆசை வைப்பதும் தவறு தானே. ஆனால் புரிந்து கொண்டு நீங்கள் அழகாக விலகி இருக்கிறீர்கள். அருமை வாழ்த்துக்கள் சகோதரா. அவர் விரும்பி கேட்ட பாடல் தான் இது.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நினைவுகளை சுமந்த வண்ணம் காற்றலையில் கதை பேசுகிறது வசந்த நிலா. பல உள்ள கிடைக்கைகளை காற்றலையில் சொல்கிறது வசந்த நிலா. சொல்ல முடியாத பேச முடியாத வார்த்தைகளை காற்றலையில் இதயங்களுக்கு இடையில் பரிமாறிக்கொள்கிறது வசந்த நிலா. சில பேரோட பேச முடியாது, பேசக்கூடாது அப்படின்றப்போம் காற்றடையில நினைவுகளை பகிரும் போது அவர்களுக்கு புரியும். அந்த நினைவுகளை நாம் சொல்லும் போது அந்த நினைவுகள் அவர்களுக்கும் புரியும். இதே போலதான் எங்களோட கிஷோர் தன்னுடைய நினைவை பகிர்ந்திருக்கிறார். அண்ணா, நான் நிழல் முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் கிளாஸ்மேட் தான், ரொம்ப நாள் பிடிக்கும், அவளை நன்றியாக பழகினேன். அதுக்கு பிறகு காதலாக மாறியது. ஏழுக்கு பிறகு நல்லா படிப்பா. அதுக்கு பிறகு ஏழு முடித்த பிறகு அந்த இடைப்பட்ட காலத்தில் காதல் வயப்பட்டோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம், மனுத்தியால் கணக்காக பேசுவோம். நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளவு இனிமையான காதல். எனக்கு அவ தான் அப்படின்ற மாதிரி நான் முடிவு செய்து விட்டேன். காதல் கொண்டாட்டமாக மாறியது. எனக்கு அவ்வளவு சந்தோஷம், வாழ்க்கையெல்லாம் அடைந்தது போல ஒரு இன்பம். எல்லாமே அவளுக்காக தான் அப்படின்ற மாதிரி என்னுடைய எண்ணத்தில் நான் விதைத்து கொண்டேன். காலங்கள் கடந்தது. அதுக்கு பிறகு எனக்கு பல்கலைக்கழகம் செல்றதுக்கான ரிசல்ட்ஸ் வரல. ஓகே, நான் வேற ஏதாவது கோர்ஸ் செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ண நாங்கள் ரெண்டு பேரும் பேசினோம். அவளுக்கு யூனிவர்சிட்டி போகிறதுக்காக ரிசல்ட்ஸ் கிடைச்சது. அவளும் யூனிவர்சிட்டி போனால் போறண்டு கண் கலங்கி அவ்வளவு பெரிய ஒரு பிரிவை சந்தித்தோம். அதுக்கு பிறகு தொலைபேசி தான் வாழ்க்கையே. அவட்ட எப்போ கோல் வரும் அப்படின்ட்டு பார்க்கறது என்னுடைய மிகப்பெரிய வேலையாகவே இருந்தது. காதல் கடந்து கொண்டே சென்றது. எங்கள் வீட்லையும் நான் சொல்லிட்டேன், எனக்கு இவதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அது அவளுக்கும் தெரியும். காலங்கள் போக போக அவளிடமிருந்து வரும் அழைப்புகள் குறைந்தது, வரும் குறுஞ்செய்திகளும் குறைந்தது. குறுஞ்செய்திகள் இன்னும் குறுகி கொஞ்ச நேரத்தில் பேசுறேன், பிறகு பேசுறேன், லெச்சர்ல இருக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி சில அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பகிர்ந்து கொண்டாள். அப்போ நான் காலம் கடந்த பிறகு நான் ஒரு நாள் கேட்டுட்டேன், ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வாய்த்தக்கமாக மாறி கோபத்தில் வரும் வார்த்தைகள் சில உண்மைகள் என்று சொல்வார்கள். கோபத்தில் அவன் சொல்லிட்டான், ஒன்று எனக்கு பிடிக்கல, என்னோட ஸ்டேட்டஸுக்கு நீ சரி வர மாட்டே, நீ இப்போ உனக்கு சரியான ஒர்க்கும் கிடையாது, எங்கள் வீட்லேயும் பேசினாங்க, ஸோ நான் இங்கே ஒரு பையனை விரும்புகிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா. எனக்கு புரியலை, அது எப்படி எனக்கிட்டே சொல்கிறாங்க, அதுக்கான மண்ணில் எப்படி இருந்தது, நிறைய காரணங்கள் சொல்லி கொண்டு போனாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குது அவன் எனக்கு, நான் நினச்ச மாதிரிலாம் இருக்கிறான் அவன், ஸோ டிஸ்டர்ப் பண்ணாத என்ன அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கவலையாக இருந்தது, அதுலேருந்து மீள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா. ஆனால் என்னை விட்டு பிரிஞ்சிட்டா. இந்த நினைவின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் வசந்த நிலா கேட்கும் போது, பாடல்கள் கேட்கும் போது அவள் நினைவு அடிக்கடி வரும். தாங்கள் பேசிய வார்த்தைகள், நடந்த பாதை எல்லாமே, நிறைய கனவுகள் கலைந்து போனது. கிஷோர் சில விடயங்கள் இப்படி நடக்கும் வாழ்க்கையில். காதல் தோல்வி என்பது இன்று பிறந்தது அல்ல சகோதரா. வாழ்க்கை சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதையெல்லாம் விட வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் பாடம் தான் மனிதனுக்கு மிக அழகாக புரியும். ஸோ வாழ்க்கை ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இதை வைத்து நீங்கள்
உங்களை மிஸ் பண்ணாங்க ஏன் அப்படின்ற மாதிரி அவங்கள ஃபீல் பண்ண வைங்க. துவண்டு விடாதீர்கள். அதுதான் நீங்கள் உங்கள் காதலுக்கு கொடுக்கின்ற பரிசு. கிஷோர், அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்க. வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் போங்க. ஒரு விஷயத்தை போட்டு மனசுல புலம்புறதுனால அதுக்கு தீர்வு கிடைக்க போறது கிடையாது. தீர்வு நினைச்சு புலம்புங்க, தீர்வு கட்டாயம் கிடைக்கும்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நினைவுகளை சுமந்த வெண்ணம் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. பல உள்ள கிடக்கைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. சில விடயங்கள் பேசும்போதுதான் புரிகிறது எத்தனை பதிகள் இருக்கின்ற சொல்லி. நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது எம் மனதில் இருக்கின்ற சுமையும் குறைகிறது. கிட்டத்தட்ட சுமை இறக்கி வைக்கும் நிகழ்ச்சியாக வசந்த நிலா வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வெள்ளி வசந்த நிலா. நினைவுகள் வித்தியாசமானவை இல்லையா? அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே திவ்யா தனது நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார். ஆனா நான் கொழும்புல இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் நினைவு எப்போதுமே மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிறது. சில சமயங்கள்ல நாம எடுக்கிற முடிவு தவறாக மாறுகிறது. சில வயதில் நாங்கள் சிந்திக்கின்ற சிந்தனை தவறு என்று பிறகுதான் புரிகிறது. என்னுடைய அம்மா பேர் காவேரி. ஊர் வந்தமா அண்ணா மஸ்கலியா. என்னுடைய அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நான் சிறுவயதாக இருக்கும் போதே என்னுடைய தந்தை என்னை விட்டு போயிட்டார். நான் சொல்வது நிஜ கதை, திவ்யாவின் கதை. இது அழைப்பின் படியாக பேசும்போதே கண்ணீர் மழுகி இருந்தாங்க. என்னுடைய தந்தை நான் சிறுவயதாக இருக்கும் போதே போயிட்டார். என்னுடைய அம்மா தான் என்னை வளர்த்தெடுத்தாங்க. வேலைக்கு போய் அந்த நேரத்தில் குடும்பத்துக்கு வேலைக்கு போய் பல இடங்களில் வேலைக்கு போய் என்னை வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. சொந்த பந்தங்கள் யாருமே கை கொடுக்கல அந்த நேரத்தில், எனக்கும் தெரியும். ஆனால் நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு, என்னால் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய முடிந்த பிறகு, என்னுடைய சில சொந்தங்கள் என்னை ஆதரித்தார்கள். ஆனால் எனக்கு புரியலை, என்ன அவங்க பிள்ளைகளை பார்க்கறதுக்காகவும் அவங்களுடைய வேலைகளை செய்வதற்காகவும் என்ன பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் அப்போது எனக்கு புரியலை. நான் சின்ன வயது, அம்மா கட்டுப்பாடுகள் போடுவாங்க, அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்லி. ஆனால் எனக்கு அதெல்லாம் ஏன் அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு கட்டத்தில் நான் என்னுடைய தாயை எதிர்த்தேன். நீ எனக்கு தேவையில்லை, அவங்க தான் வேணும் அப்படின்னு. என்னுடைய அம்மாவை எதிர்க்கிற அளவுக்கு நான் என்னுடைய செயல்பாடுகள் மாறியது. அறியாத வயது. என்னுடைய அம்மா கண்ணீர் மழுகியது எனக்கு இன்னும் காதுகளில் கேட்கிறது. அந்த கண்ணீர் என் கண்களுக்கு தெரிகிறது. என்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா, எனக்காகவே வாழ்கிற அம்மாவை நான் எப்படி என்ன எதிர்த்தேன்னு சொல்லி இப்போ யோசிக்கும் போது எனக்கு கவலையாக இருக்குது. சில நேரங்களில் சில உறவுகள் கொடுக்கும் பாசம் அது நன்மைக்காக இருக்காது. என்னை நல்லா படிக்க வைக்கணும், இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் என்னுடைய அம்மா வெம்பாடு பட்டாங்க. அது எனக்கும் புரியும், என்னுடைய தாய் தானே. ஆனால் அந்த வயசில் அவங்க சொல்கிறது எனக்கு தப்பு மாதிரி தோணுச்சு. இப்போ நான் பெரியாளா வந்த பிறகு இப்போ சிந்திக்கும் போது என்னுடைய தாய் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு யோசிக்கும் போது வார்த்தைகள் வரவில்லை, கண்ணீர் தான் வருகிறது. என்னுடைய தாய் காவேரி இப்போ என்னோட இல்லை. சொல்லுவாங்க இருக்கும்போது அருமை புரியாதுன்னு சொல்லி, அது மாதிரி தானா? என்னுடைய தாய் இருக்கும்போது என்னுடைய அருமை புரியவில்லை. இப்போ அந்த நொடிகள் கிடைக்குமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னுடைய அம்மாவுக்கு அவர் பாடல் தாங்க, இது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு நான் அம்மாவோட சேர்ந்துட்டேன், சந்தோஷமாக இருந்தன். சொந்த பங்கந்தங்களின் முகத்தரை கிழிக்கப்பட்டது எதற்காக என்ன பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி. திவ்யா, நீங்கள் மாத்திரமில்லை, வாழ்க்கையில் சில நேரங்களில் சிலர் இப்படி நடந்து கொள்வது வழக்கம். ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களை பெற்றெடுத்தவங்க
உங்களுக்கு எப்போதுமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு சொல்றது அவங்க நல்லதா நினைச்சுதான் சொல்லுவாங்களே தவிர்த்து உங்களை ஒரு கெட்ட வழியில கொண்டு போகணும் இல்ல நீங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு போதும் யோசிக்க மாட்டாள் தாய். அது நீங்க சொன்னது சிங்கிள் மதர், தனி தாயாக நின்று உங்களுக்காக செய்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை, காலம் கடந்த பிறகுதான் அவர்களுக்கு புரியும். அதே என்னுடைய அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எனக்காக தானே, நான் ஏன் அவங்களோட சண்டை பிடிச்சேன், நான் ஏன் அவங்களை திட்டினேன் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அம்மாக்களை இருக்கும் போதே கொண்டாடுங்கள், மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்க ஒரு நாள் உங்களுக்கு கெட்டு நினைக்க மாட்டாங்க. சிலர் தாயையும் பிள்ளைகளையும் பிரிப்பதற்காகவே சில பேர் சில வேலைகள் செய்வாங்க, நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி சூழ்ச்சி வலையில் விழுந்துடாதீங்க. பெற்றோர்கள் உங்களுக்கு ஒருபோதும் கெட்டது நினைக்க மாட்டாங்க. அனுபவத்தின் வாயிலாக திவ்யாவும் இப்போதான் புரிஞ்சிருக்கிறாங்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நினைவுகளை சுமந்த வண்ணம் வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 11 மணி.

0: ஆலய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரி. கோயில் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை
3: தொட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: மனம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேர்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலையில் நினைவுகளோடு பாடல்களும் வந்து கொண்டிருக்கிறது. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கலத்துறை கிரியலிருந்து ராஜலட்சுமி அம்மா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போன்று அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே தோப்பூர் ஹனீஃபா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான வணக்கம் போனிச்சு. நான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே எங்களோடும் ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இந்த கலை அரசு தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அவனாய் சி வயந்தி மாலா அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அட்டாளச்சியிலிருந்து முஃபீர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தற்போது தோஹா கட்டாளத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்தியான வாழ்க்கை மிகவும் அழகானது. ஸ்ரீதேவி இனிமையான வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம். அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரித்துறையிலிருந்து அருள்மொழி இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே முஃபீர் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம். ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்து ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கணும்னு சொல்லி ஸ்டீவன் வந்திருக்கிறார். அதே போல அஸ்வின் தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் எப்படி இருக்கிறீங்க? எனக்கும் பாடல் வேணும்னா தோளா தோளா தோல் குழு கொஞ்சம் சாஞ்சிக்கணும். உங்களுக்காகவும் உங்களுக்கு குடும்பத்துக்காகவும் பாடலண்ணா கிரிஷ் ரொம்ப நன்றி. கிரிஷ் அங்குலேருந்து கிருஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல சகில சந்திரசேகரம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? தங்கராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். இனிமையான வணக்கம் புவனேஷ் அண்ணா அப்படி இருக்கிறீங்க. மஸ்கல் இருந்த அஜித் நன்றி. கிருஷ்ணப்பிள்ளை ஆர்ஜே புவனேஷ் பெரியலா வளர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்திருக்கார். நன்றி. இனிமையான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்த நினைவையும் பகிர்ந்து கொள்ளலாம். சில உறவுகள் நம்மோடு அடிக்கடி பேசுவாங்க, நேர்கள் கூட சிரிச்சு பேசுவாங்க, ஆனால் உள்ளத்தின் வலி எங்களுக்கு தெரிவதில்லையே. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ரத்னபுரியிலிருந்து விமலா தேவி தன்னுடைய நினைவை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நினைவு என்பதையும் தாண்டி நினைவுகளை சுமந்து இன்றைய நிகழ்வாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் நான்கு பிள்ளைகள், ரெண்டு ஆண் பிள்ளை, ரெண்டு பெண் பிள்ளை, 11 பேர பிள்ளைகள். எல்லாரையும் ரொம்ப நல்லா வளர்த்தேன். நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வளர்த்தேன். எல்லாரோடும் தொடர்புள்ள தான் இருக்கிறேன். நான் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைகளுக்காக வெம்பாடு பட்டு இத்தனை வயது வரைக்கும் நான் வேலை செய்தேன். கடந்த ஒரு 2 வாரமாக எனக்கு காலில் சுடு தண்ணி பட்டு நடக்க முடியாமல் போயிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ரொம்ப கவலையாக இருக்கிறது. யாருமே என்னை வந்து பார்க்கல. நான் வளர்த்த பேர பிள்ளைகள் கூட என்னை வந்து பார்க்கல. எல்லாம் ஃபோனில் பேசுகிறாங்க, உடம்ப பார்த்துக்குங்க, யாரையாவது வேலைக்கு வச்சு கொடுங்க பக்கத்தில்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து பார்க்கல. இவ்வளோ கஷ்டப்பட்டேன், யாருமே வந்து பார்க்கலன்றது ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு துணியாக இருக்கிறது வசந்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட ஒரு மகன் இருக்கிறான். அவர் கொஞ்சம் வலது குறைவு மாதிரி அவர் சில செயற்பாடுகள் செய்வாராம். விசேட தேவையுடையவர். அவரை வச்சிருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்கல. என்ன இருந்தாலும் என்னுடைய பிள்ளை தானே, நான் அப்படி விட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மற்ற பிள்ளைகள் என்னை வந்து பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கு பிறகு வந்து என்னதுக்குன்னா இப்போ எனக்கு தேவை வரலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. விமலாதேவி அம்மா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். சரிதானே? எல்லாம் சரியாகும். காயம் ஆறும், பட்ட காயம் சரி. சரிதானே? ஆனால் தாயை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும் இல்லையா? நான் அடிக்கடி சொல்றது,
உங்களோட தாயை பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நல்லா இருக்கும் போது, நல்ல உழைக்கும் போது, கை நிறைய பணம் வரும்போது தன்னுடைய பெற்றோர்கள் கூட இருக்கிறாங்க இல்லாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அவங்கள பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த கடனை தீர்க்க முடியாது, இருந்தாலும் ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படின்னு செய்யலாம் இல்லையா? ஆனால் வாய்ப்புகள் இருந்தும் செய்யாமல் இருப்பது அது பாவம் தானே? அது நியாயமான விடயம் அல்ல. இந்த உலகத்துக்கு உங்களை எடுத்து காட்டியவர்களை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு. இல்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளை உங்களை பார்க்காமல் இருக்கும் போது நீங்கள் இறைவனிடம் கேள்வி கேட்க முடியாது. அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை. எப்படி கேட்பீங்க? எந்த முகத்தை வச்சுக்கொண்டு கேட்பீங்க? சோ இப்போ நீங்க செய்யறது பின்னாடி பாதிக்கலாம். நான் வாக்கு விடுறேன், சாபம் விடுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுதான் நிதர்சனமாக இருக்க வேண்டும். தயவு செய்து உங்களது பெற்றோர்களை பாருங்க. வயது போன பிறகு அவங்களால் முடியாமல் இருக்கும் போது தான் நீங்க அவங்கள பார்க்கணும். அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாதீங்க. வேலை தான், உழைக்கணும் தான், சம்பாதிக்கணும் தான். ஆனால் அது எல்லாவற்றையும் விட இவர்கள் பெரிது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த உலகத்தில் உங்களை காட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே கிடைச்சது. எதுவாக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள்.

0: தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
0: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
4: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
0: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா? ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
5: Quite exciting.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார்கள், பாடல்களை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பெயர்களையும் நான் நினைத்துக் கொள்கிறேன். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு கிஷோர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கிறார். வாழ்த்துக்கள் கிஷோர். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். போனிச்சுனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எங்களுக்காகவும் பாடல் தாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். ஆரையம்பதிலிருந்து சங்கர். அன்பு கலந்த வணக்கம். நான் ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பான வணக்கம். கந்தப்பலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. ஆகாஷ் கரோலி நடந்த நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம். நசூர் கினியா மௌருஃப் நகர்ந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல நாகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். பூனாங்கல ஜெயசுதாஸ் அன்பு வணக்கம் போனிஷன் சொல்லியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கரோலினா லலிதன், வணக்கம் லலிதன். புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணிவாளன், அன்பு வணக்கம் புவனேஷ் என்று சொல்லிக்கொண்டே பாடல்கள் பிடித்திருக்கிறது பகிர்ந்திருக்கார், நன்றி. கந்தப்பலையிலிருந்து ஜெய்சர், கந்தலாய் ஜெய்சர் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். துஷிப்ரியா வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் முத்தையா. காளிமுத்து வணக்கம் சொல்லியிருக்கார். நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். வெள்ளவத்திலிருந்து மாலாபரன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம். வாகரையிலிருந்து சிவேந்திரன், பாசியூர் ஏ எஸ் பாலச்சந்திரன், அது போன்று வத்தல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக, யுவராணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. குறிஞ்சங்கேணி அசூர்தேன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல ராஜன் அன்பு கலந்த வணக்கம் அண்ணான் பகிர்ந்திருக்கார். வணக்கம். ஆகாய தரையும் அன்பே உன் செவ்விதழ் செவிக்காய்ஸும் ஃபவ்லி ஒரு கவிதையும் சொல்லியிருக்கார், நன்றி ஃபவ்லி. ஆறுமுகம் நவேஷ் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கேன். இன்ஹாம் அன்சாரி புதுக்கடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கொழும்பு 12 எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கேன், இணைத்துக்கொண்டேன். ஈராவூர் 4 தாசன் பிரியா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். தொண்டிமன்னார் செல்வசன்னதி சுதன், பெரிய குறியானை வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். அதே போல நிசா அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறாங்க. நியாஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறேன். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நாகேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள். இப்பொழுது கட்டாரில் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடையேறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலும் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் சூப்பர் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் அண்ணாமலை.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறார்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: யோகானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய காலை பொழுது நாங்கள் உற்சாகப்படுத்தலாம். சனிக்கிழமை ஜூலை மாதம் 18 தேதி 2026 இந்த நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நீங்களும் இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண வைபவம் மற்றும் ஏனைய இதர சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை என்னுடைய சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசந்தத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 001 அல்லது 0113 275 111 என்ற தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராக இருக்கின்றேன். இன்றைய காலை பொழுது அனைவருக்கும் உற்சாகமான ஒரு காலை பொழுதாக இருக்க போகிறது. இனிமையான பாடல்களும் வர காத்திருக்கிறது. விழுவது தவறு அல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தவறு. உன்னால் முடியும் என்று நீ நம்பும் போதுதான் உனக்கான வெற்றி பாதையை திறக்கிறது. கால இலகினைகள் விழும்போதே வெற்றி பாதையை ஆரம்பித்து விடுங்கள். உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை எப்போதுமே உங்களுக்கு கை கொடுக்கும். அதை தவிர்த்து வேறு யாரையும் விட நம்பிக்கை கொடுக்கும் கை உங்களுக்கு எப்போதுமே உதவியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும்.

பூவை உனக்காக திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமார் இசையில் பாடல் ஒழித்து வைக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இருந்து கொள்ளுங்கள், எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற வசில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasanthamfm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இருள் எவ்வளவுதான் அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறிய மிளகு வரத்தியின் வெளிச்சம் முன்னால் அது தோற்றுத்தான் போகிறது. அப்படித்தாங்க, எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் மனதில் தைரியம் வந்தால், அதை எதிர்த்து எதிர்க்கக்கூடிய தன்மை உங்களிடம் இருந்தால், அல்லது அந்த எதிர்க்கக்கூடிய தைரியம் இருந்தாலே அத்தனை பிரச்சனைகளும் மாயமாக மறைந்து போகும். காலையிலேயே உற்சாகமாக இருப்போம், நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். எங்களோடு காலை வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஏராளமான சொந்தங்கள் காலை வணக்கத்தை பகிர்ந்திருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் நினைத்துக் கொள்ளும் அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே உடப்பு கணபதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனேஷன்னா, இனிமையான காலை பொழுது வணக்கம், அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். டெல் தொட்டு ஆதி மூலம் ரொம்ப உற்சாகமாக பேசியிருந்தார், ரொம்ப சந்தோஷம். ஆதி மூலம் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு, அதுபோல சின்னத்தம்பி பாதுக்கிறது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலை பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே துலஸ்வர பூமிகா சின்னத்தம்பி, விஜயபிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா ஹரிதரன், உமாச்சந்திரன், சின்னைய மகாதேவனுக்காகவும், அதேபோல எட்டியந்தோட்டை சிவாஜி உலசர்கள் இருக்க எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். அனைவருக்கும் காலை வணக்கம் என்பதையும் பகிர்ந்து கொண்டார். அனைவருக்கும் காலை வணக்கத்தை நானும் பகிர்ந்து கொள்கிறேன். சந்தோஷமாக புன்னகையோடு இன்றைய நாளை ஆரம்பிக்கலாம். அதே போன்று இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறது. அன்பான காலை பொழுது வணக்கம் போனிஷ் அண்ணா அப்படிங்க, உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். லெந்துலை எல்ஜின்லிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார் பேஸ்புக் வழியாக. அன்புடன் இனிய காலை வணக்கம் புவியண்ணா, எப்படி சுகம்? விஜிதா முழங்காவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் இனிதாக அமைய வசந்த உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க்கை வளமுடன் நினைச்சிருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. காலை பொழுது வணக்கத்தோடு பாலு கோயம்புத்தூர்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். என்னுடைய மனைவி லதா மகன் ராஜாவுக்காகவும் பாடல் தாருங்கள், காலை வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். இனிமையான வணக்கம் காலை வணக்கத்தோடு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே யாழ்ப்பாணம் சு தயாகரன், யதீஸ்வரி கவாஷ்கரன், லலிதரா டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தனுக்காகவும் பாடல் தாருங்கள், காலை பொழுது வணக்கம் என்று பார்த்திருக்கிறார் பேஸ்புக் வழியாக. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? சகோதர புவனேஷ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அட்டன் கேம் வெளியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தர் நம்ம நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 6:50 இதே ரத்தினம் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியாவுக்காகவும் பாடல் தாருங்கள், காலை வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அதே போன்ற அன்பான வணக்கம் என்று சொல்லி நம்பிக்கை கிராமத்திலிருந்து ஹரச்சந்திரா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அதுபோல நசூர் வந்திருக்கிறார், மௌருப் நகர்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலை பொழுது வணக்கம். மலரும் காலை அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் நலமான வளமான அமைதியான நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு சண்முகநாதன் கலஹாலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொண்டை மன்னாறு செல்வசன்னதி சுதன் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அனைவருக்கும் மலர்ந்திருக்கும் நாள் இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார் பேஸ்புக் வழியாக. 6:50 சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனிமையான காலை பொழுது வணக்கம் போனிச்சுன்னா அப்படி இருக்கிறீங்க, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் அருமையாக இருக்கிறது. இந்த தினம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் வசனம் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கின்றேன். அன்பான வேண்டுகோள் இணையதளம் மூலமாகவும் நிகழ்ச்சியை கேட்டு வருகின்றோம். சரி, ரொம்ப சந்தோஷம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். குளிக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகன்கள். புவனேஸ்வர் கழுதாவளை சுந்தரம், சசிகலா கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள், காலை வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் எல்லாம் பேஸ்புக் வழியாக வந்த நண்பர்கள்.

0: இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
1: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டிஎஸ் சேனநாயக்க கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன் வசந்த பார்வை நிகழ்ச்சியில்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை
3: போகும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

தாளாட்டாய் கடந்தும், தாளாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.

மகாநதி திரைப்படத்துக்காக பாடல்ல ஒளி தோய்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை இப்பொழுதின் சந்தோஷமான உற்சாகமான பொழுதாக மாற்றுகின்ற சந்தோஷச்சார் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0311 2 7 5 0 0 1 அல்லது 0311 2 7 5 1 1 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். ஸ்ரீநிலா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. நாவல வீட்டிலிருந்து அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் புவனேஸ்வரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செல்வராம வெளிமடலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்து